சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும். இன்னைக்கு நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா அதே நேரத்தில் ரொம்ப பூஸ்டப்பா வந்துட்டு எனர்ஜியோட ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் இன்னைக்கு பல தகவல்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் பல நேரம் வெற்றி கிடைச்சிட்டா நம்பிக்கை வரும் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் அது உண்மை கிடையாது. முதல்ல நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வரணும், அதுக்கப்புறம் தான் வெற்றி நம்ம பக்கம் வர ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன்னே, ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்ட கற்றுக்குது அப்படின்னா முதல் தடவை ஏறும்போது தடுமாறும், கீழே விழும், மறுபடியும் ஏறும், மறுபடியும் தடுமாறும், மறுபடியும் கீழே விழும். ஆனால் அது முயற்சி மட்டும் விடவே விடாது. அப்படி ஒரு முயற்சி விட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையே அதோடைய கனவு ஸ்பாயில் ஆகிடும். அதை எடுக்காமல் வந்துட்டு நம்ம அந்த முயற்சி வந்துட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விடாமல் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக ஒரு நாள் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையுமே பல விஷயங்கள்லாம் நம்ம தோல்விகளை அடையலாம், ஆனால் விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், சூரியனையே காணோம், ஒரே மாதிரி அப்படியே மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்தியான என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இந்தியாவின் உயரமான மலைச்சிகரம் எது? இந்தியாவின் மிக உயரமான மலைச்சிகரம் எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே அடுத்தடுத்து வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரை மல்லி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு

0: சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய வீட்டிலலாம் விட்டு பிரியாணிலாம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி பாஸ்மதி ரைஸ் அது கூடவே இன்னும் ரெண்டு வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம், நெல்லுடைய விலை எப்படி இருக்குது, அதாவது Q51 அப்படிங்கிற இந்த ரக நெல்லுடைய விலை எப்படி இருக்குது அப்படின்னா, கடந்த வாரத்தில் 28 ரூபாய், இந்த வாரம் 29 ரூபாய் அப்படின் மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. Q51 ரக புது நெல் வரத்து அதிகமாக இருக்குது. வழக்கமாக புது நெல் வரத்துடைய அந்த வரத்து வரும்போது விலை குறையும், ஆனால் வந்துட்டு இப்போது விலை உயர்ந்து காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. இன்னும் சில நாட்களுக்கு இந்த விலையே தொடரும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்துட்டு பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு கடந்த வாரத்தில் 110 ரூபாய், இப்போவும் 110 ரூபாய், அதே விலையில் தான் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. பஞ்சாப் ஹரியானாவிலிருந்து பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்குது. கடந்த மாதத்தோடு ஒப்பிடும்போது விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த மாதம் புதிய அரிசி வரும் அப்படின்னும், அது வரைக்கும் இந்த விலையே தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வெள்ளைச்சோளம், நெட்டை வெள்ளைச்சோளம் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 30 ரூபாய், இந்த வாரம் 31 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இருப்பில் இருக்கக்கூடிய சோளம் வந்துட்டு இருக்குது. தரத்தை பொறுத்து ஒரு குவிண்டாலுக்கு 100 கிலோ 2800 ரூபாயிலிருந்து 3100 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்குமே விதைப்புக்கு தேவை அதிகரிக்கிறதுனால விலை உயர வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே நம்மளுடைய சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 24 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், சின்ன வெங்காயம் 58 ரூபாய், பெரிய வெங்காயம் 44 ரூபாய், பச்சை மிளகாய் 52 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 38 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 34 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 54 ரூபாய், நாட்டு பாகற்காய் 60 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 106 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், கேரட் 84 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 55 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 45 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனையாகிட்டு இருக்குது. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக தில் திலீப்புடைய வாட்டர் வாய்ஸ் சாங் தான் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா, நல்ல கிஃப்டா பாத்து சொல்லு.
3: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
2: ஆமாடா
3: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது முடிவாயிருச்சு. என்கிட்ட இல்லாதது ஒன்று வாங்கிக்குடுறா.
2: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
3: கேண்டா கேக்குற?
2: அதான்டா, நீ தானே கேட்ட உங்ககிட்ட இல்லாத ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு, அதான் கேட்டேன்.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: விவசாயிகள் தாங்க நம்ம நாட்டுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்காகவே இப்போ ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ரூபாய் 100,000 வரைக்குமே பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 75,000 ரூபாய் தள்ளுபடி அப்படி மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தமிழகத்தில் 75,000 ரூபாய் முதல் 100,000 ரூபாய் வரைக்குமே பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 75,000 ரூபாயும், 100,000 ரூபாய்க்கு மேல கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இது பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மொத்தமா 14.44 லட்சம் விவசாயிகளுடைய 5,932.23 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னும், இதுல கடந்த ஜூலை மாசம் 31ஆம் தேதி வரைக்குமே 13.34 லட்சம் விவசாயிகளுடைய கணக்கில் 5,267 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னும். இந்த நிலையில அதாவது வந்துட்டு அவங்களோட கடனில் சில தள்ளுபடிகள் வந்துட்டு மேலும் கூடுதலாக சேர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 75

₹1,00,000 வரைக்குமே பயிர்கடன் பெற்றிருக்கக்கூடிய 238,264 விவசாயிகளுக்கு தலா ₹75,000 வரைக்குமே தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதனால ஏற்கனவே பெற்ற தள்ளுபடி தொகைக்கு மேலாக ₹40,000 வரைக்குமே கூடுதல் தள்ளுபடி பெறும் வாய்ப்பும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 13.34 லட்சம் விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அதிகபட்சமாக ₹75,000 வரையும் ₹1,00,000 மேலேயும் கடன் பெற்றவர்களுக்கு ₹35,000 தள்ளுபடி வழங்கப்படும் அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக திலக்ஷன் செந்தில் குமரனுடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

இப்போ திரும்பவும் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. புதிய உரிமை விதிகளால் ஏற்பட்ட நிர்வாக சிக்கல்களுக்கு இடையிலும் இந்தியாவில் வெள்ளி இறக்குமதி மீண்டும் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. அந்நிய செலவாணி கையிருப்பை பாதுகாக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு கடந்த மே மாதம் வெள்ளி இறக்குமதிக்கு உரிமம் பெறக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தியிருக்குது. இதையடுத்து இறக்குமதி கணிசமாக வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது. இருந்தாலுமே சர்வதேச விலையை விட உள்நாட்டில் வெள்ளிக்கு அதிக விலை கிடைப்பதனால வர்த்தகர்கள் அதனுடைய இறக்குமதியில் தீவிரம் காட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதோடைய விளைவாக புதிய உரிம முறையின் கீழே பல வர்த்தகர்கள் மற்றும் வங்கிகள் வெள்ளி இறக்குமதிக்கான உரிமங்களை பெற்றுள்ளதனால வெள்ளி இறக்குமதி மீண்டும் அதிகமாக இருக்குது அப்படின்னு குஜராத்துடைய சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரமான கிஃப்ட் சிட்டியில் செயல்பட்டு வரக்கூடிய இந்தியா இன்டர்நேஷனல் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் வாயிலாக ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரைக்குமே 89.81 டன் வெள்ளி இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னும் கடந்த 6 மாதங்களாகவே இறக்குமதி இல்லாத நிலையில் தற்போது அங்கு மீண்டும் வெள்ளி இறக்குமதி தொடங்கியிருக்குது. இருந்தாலுமே சில வர்த்தகர்களால் தேவையான ஆவணங்களை உரிய நேரத்தில் பெற முடியாததுனால இறக்குமதி முழு அளவில் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியலை அப்படி மாதிரி வந்துட்டு சில பேர் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வெள்ளி இறக்குமதி வந்துட்டு மீண்டும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய சீலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,270 ரூபாயாகவும் தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,270 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 114,160 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாயாகவும் விற்பனையாகிச்சுக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 5.40 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு விற்பனையாகிச்சுக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் தங்கம் விலை, வெள்ளி விலை, அதே நேரத்தில் முட்டையோடைய விலையுமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கடந்த நாட்களில் முட்டையோடைய விலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, 6 காசுகள், அதுக்கப்புறமா 6.10 காசுகள் அப்படி மாதிரிலாம் வந்துட்டு இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 5.40 காசுகளாக இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையுமே நேற்று முந்தானத்தில் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ஏவரேஜாக அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்குது. பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததாக ஜெகதீஷோடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்துட்டு குடிக்கக்கூடிய மிக முக்கியமான வந்துட்டு ஒரு சோர்ஸ், நமக்கு வந்து குடிநீருக்கான ஒரு முக்கியமான சோர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து மேட்டூர் அணை தாங்க. இப்போ மேட்டூர் அணைக்கு வந்துட்டு நீர்வரத்து அதிகமானுச்சு அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு குடிநீர் தேவையானது கொஞ்சம் அதிகமாகவும் பாசனத்துக்கும் கொஞ்சம் தேவையாக இருக்கும். அந்த வகையில் இப்போ மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 12,174 கனஅடியாக வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. நேற்று காலையில் வினாடிக்கு 8,555 கனஅடியாக இருந்த மேட்டூர் அணைக்கான நீர் நேற்று சாயங்காலம் 12,174 கனஅடியாக அதிகமாக இருக்குது அப்படிமா சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவுடைய கபினி அணையில் இருந்து கடந்த 1ஆம் தேதி திறக்கப்பட்ட உபரி நீர் 4ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக மேட்டூர் அணைக்கு வந்துட்டு இருக்குது. நீர்வரத்து அதிகரிப்பதனால கடந்த 4ஆம் தேதியில் 73.02 அடி 35.35 TMC இருந்த நீர் இருப்பு படிப்படியாக வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது. நேற்று காலையில் வினாடிக்கு 8,555 கனஅடியாக இருந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சாயங்காலம் 4 மணிக்கு 12,174 கனஅடியாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அணையிலிருந்து கடந்த 2 நாட்களாகவே வினாடிக்கு 2,000 கனஅடி நீர் வந்துட்டு வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. நீர்வரத்து அதிகமாக இருக்கிறதுனால நேற்று சாயங்காலம் அணையுடைய நீர்மட்டம் 82.13 அடியாகவும் நீர் இருப்பு 44.11 TMC அதிகமாக இருக்குது. கடந்த 14 நாட்களில் அணையுடைய நீர்மட்டம் 9 அடியும் நீர் இருப்பு 9 TMC இப்போ அதிகமாக இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதே நேரத்தில் இப்போ நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 82.13 அடியாகவும் நீர் இருப்பு 44.11 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 12,174 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 2,000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் நீர்வரத்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ வந்துட்டு நீர்வரத்து கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாகி 12,174 கனஅடியா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு அப்டேட் மாதிரி இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஜாரு முரளியன் பிஎஸ்பியோட காம்போல எம்ஐ எம்ஐ சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து இப்ப நம்ம வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்துல உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குதுங்க. அதுல இப்போ முதலாவது என்ன அப்டேட் சொல்ல போறோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து ட்ரெயின்ல வந்துட்டு பயணிச்சிருப்போம் இல்லையா. ஆனா அந்த ட்ரெயினே வந்துட்டு ஒரு ஹோட்டலா மாறினா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு அப்டேட் தங்க வந்திருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேலம் அயோத்தியா பட்டணத்துல வந்துட்டு ரயில் பெட்டி உணவகம் மற்றும் பயணிகளை கவரக்கூடிய வகையில் அதிக அளவில் மக்கள் கூடக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ரயில் நிலையங்களுக்கு பக்கத்தில் பயன்படாத பழைய ரயில் பெட்டிகள் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு நிறுத்தி அதில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கக்கூடிய திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுத்துருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் முதன் முதலாக சேலம் அயோத்தியாப்பட்டினம் ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் ரயில் பெட்டி உணவகம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த உணவகத்தை சேலம் கோட்ட மேலாளர் அவர்கள் நேற்று திறந்து வச்சிருக்காரு. இதில் கூடுதல் கோட்ட மேலாளர், முதுநிலை கோட்ட வணிக மேலாளர் உள்ளிட்டோர் வந்துட்டு கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் அயோத்தியாப்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரயில் பெட்டி உணவகத்தை. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் டிராபிக் எங்க இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு டிராபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அதே மாதிரி இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, இந்தியாவின் உயரமான மலைச்சிகரம் எது, இந்தியாவின் உயரமான மலைச்சிகரம் எது அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்த உங்களுக்காக அசோக் சரவணனுடைய அடிராட்டின போல் சாங் வந்துகிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உரு சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சர்

0: இருந்த கக்கன் அப்படின்றவரு இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்துல கட்டப்பட்டு அந்த மஞ்சு ரோட்ல நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்க வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க, ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்க இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும் அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம் அதை சுற்றி கீழே கிரனைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம், அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா, நல்ல கிஃப்டா பார்த்து சொல்லு.
2: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
1: ஆமாடா
2: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறதுன்னு முடிவாயிருச்சு, என்கிட்ட இல்லாதது ஒன்று வாங்கி கொடுறா.
1: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
2: ஏன்டா கேக்குற?
1: அதான்டா, நீ தானே கேட்ட உங்ககிட்ட இல்லாத ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு, அதான் கேட்டேன்.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ காலி மனைகளில் வசிக்கக்கூடிய 20 லட்சம் பேருக்கு பட்டா, 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இலவச மருத்துவம் மாதிரியான பல சலுகைகள் வந்துட்டு அரசு தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ முதியோர் காப்பீடு திட்டம் இருக்கு இல்லையா, அது பற்றியுமே வந்துட்டு பல ஸ்கீம்ஸ் வந்துட்டு வந்திருக்குதுங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்திருக்குது அப்படின்னா, 70 வயதுக்கு மேற்பட்ட 38 லட்சம் முதியோர்களுக்கு வருமான உச்சவரமின்றி இலவச மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கக்கூடிய வகையில் முதல்வருடைய முதியோர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னும், 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் 14 வகையான உடல்நல பரிசோதனைகள் செயல்படுத்தப்படும், 1,090 மருந்தாளுநர்கள், 999 செவிலிய உதவியாளர் உட்பட 3,594 பணியிடங்கள் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வாயிலாக நிரப்பப்படும், வீட்டிற்கே சென்று இரத்த பரிசோதனை சேகரிப்பு பரிசோதனை சேவைகள் பொது தனியார் கூட்டு முயற்சியால் செயல்படுத்தப்படும் அப்படின்னும், அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் 6, 9, +1 படிக்கக்கூடிய 16.5 லட்சம் வளரிளம் மாணவ

நோயாளிகளுக்கு இரத்த சோகை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய இரும்பு கண்மணி திட்டம் வந்து 6.37 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும் அப்படின் மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது மட்டும் இல்லாமல் இலவசமாக இன்சுலின் கொடுக்கக்கூடிய திட்டம், மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல திட்டங்கள்னு சொல்லிட்டு பல திட்டங்கள் வந்து இப்போ செயல்படுத்த போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த திட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அதே மாதிரி இந்த திட்டங்கள் பற்றின பல அப்டேட்ஸும் வந்து நம்மளுடைய நம்மைச்சுட்டி நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களுக்கு ஒன்று சேர்க்க போகிறேன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஜனார்த்தனன் அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இவருக்கு யாரெல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அம்மா பத்மாவதி, அப்புறமா தங்கை ஹரிணி இவங்களுமே வந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சோனா எஃப்எம் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜனார்த்தனன். உங்களுக்கு இன்றைக்கி நாள் முதலே எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இப்போ அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்குமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,24 வாங்கணும். எவ்வளவு உதவி அப்படின்னு ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு
6: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொது நலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பீடு தாங்க இப்போ வந்துருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு நிறைய சலுகைகள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த வகையில் இப்போது இலவசமாக இன்சுலின் போடக்கூடிய சலுகைகளையுமே வந்துட்டு இலவசமாக வந்துட்டு இப்போது இன்சுலின் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போது ஸ்கீம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கர்ப்பிணிகளுக்கு வீட்டில் இருந்தபடியே ப்ளூடூத் வசதியோட கூடிய ரத்த அழுத்தம் அளவிடக்கூடிய கருவி வழங்கப்படும் அப்படின்னும், மாதவிடாய் விளக்கு காலத்தில் ஏற்படக்கூடிய உடல்நலம் மற்றும் மனநல பிரச்சனைகளை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் மாதவிடாய் விளக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவசமாக இன்சுலின் மருந்துகள் வழங்கப்படும். 5000 டாக்டர்கள், 12,456 கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பயிற்சி அளித்து ஆட்டிசம் குறைபாட்டை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியக்கூடிய திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே நேரத்தில் கொஞ்சம் வேடிக்கையான ஒரு அப்டேட்டுமே வந்துட்டு இப்போ வெயிட்டிங்கில் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே நீண்ட கூந்தலை கொண்ட பெண் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. உத்தரகாண்டை சேர்ந்த ரேணு தரியால் அப்படிங்கிற இவங்க இவங்க வந்துட்டு 8 அடி நீளமும் 10 அடி அங்குலமும் கொண்ட அவங்களுடைய கூந்தலை வந்துட்டு இன்ன சாதனை புத்தகத்திலுமே வந்துட்டு இடம் பெற்றிருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க நடந்திருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள், ட்ரெண்டிங்கான விஷயங்கள், வேடிக்கையான பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் மாதிரியான பல விஷயங்கள் கொண்டு சேர்த்துருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி குரு அவங்களோட, திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும். இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னன்னா, தொழில் வளர்ச்சியில் அதிகம் பயன் நிறுவனங்களுக்கா இளைஞர்களுக்கா? தொழில் வளர்ச்சியில் அதிக பயன் நிறுவனங்களுக்கா இளைஞர்களுக்கா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தை சேர்ந்த விவசாயிகளா நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இல்லை குறைகள் இருக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு நாள் வந்துருச்சு. என்னைக்கு அப்படின்னா வர வெள்ளிக்கிழமை, சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர 21/8/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விவசாயிகள் குறைதீர் கூட்ட நாள் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத தான் தெரிவிச்சிருக்காங்க. இது பத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில் ஆகஸ்ட் 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர் கூட்ட நாள் வர 21/8/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியராக 2ம் தள கூட்ட அறை எண் 215 நடக்க இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வேளாண்மை சம்பந்தமான தங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நேர்லியோ அப்படி இல்லைனா விண்ணப்பம் மூலமாகவோ நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் யாராவது நம்ம சேலத்தை சேர்ந்த விவசாயிகளாக இருக்கீங்க, உங்களுக்கு விவசாயம் சம்பந்தமான குறைகள் இருக்குது இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர 21/8/2026 வெள்ளிக்கிழமை காலையில் வந்துட்டு 10 மணிக்கு இந்த குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது. எங்கே அப்படின்னா சேலம் மாவட்ட ஆட்சியராக 2ம் தள கூட்ட அறை எண் 215 நடக்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நேர்லையோ அப்படின்னா விண்ணப்பம் மூலமாகவும் உங்களுடைய குறைகள் மற்றும் சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு யார் அப்படின்னா நாகராஜன் அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய சோனா எஃப்எம்ல இன்றும் நலமுடன் மற்றும் நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நாகராஜ் அவர்கள் தான் வந்துட்டு இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அவருக்கு நம்முடைய சோனா எஃப்எம் சார்பாகவும் சத்யா என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நாகராஜ் ப்ரோ. உங்களுக்கு இன்றைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசேஷம் இல்லை வெட்டிங் அனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எது

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கு நம்முடைய எட்டு திக்கும் நம்குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, தொழில் வளர்ச்சியில் அதிக பயன் நிறுவனங்களுக்கா இளைஞர்களுக்கா? தொழில் வளர்ச்சியில் அதிக பயன் நிறுவனங்களுக்கா இளைஞர்களுக்கா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதேமே நம்மளோட நிலை என்னான்னு 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவின் உயரமான மலைச்சிகரம் எது? இந்தியாவின் மிக உயரமான மலைச்சிகரம் எது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கஞ்சன்ஜங்கா. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், ஜாடிமுருகன் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜோஷ்வா, தனேஷ், தர்னிஷா, காவியா,

மாரிமுத்து இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள் ஒலிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பெயரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபா நேயர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஜாலியா பேசிட்டு விளையாட வந்துட்டோம். திவாகர் மற்றும்
2: பிரதீபா,
1: எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம். மக்களே,
2: காலை வணக்கம், காலை வணக்கம் மக்களே.
1: குட் மார்னிங் பிரதீபா.
2: குட் மார்னிங்ண்ணா.
1: எப்படி இருக்கீங்க?
2: செம்மையா இருக்கேன், நீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான விளையாட்டு மக்களோட விளையாடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அந்த விளையாட்டோட பெயர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம வாகை சுடுவால விளையாடணும்னா மக்கள் என்ன பண்ணணும்?
2: கால் பண்ணணும். என்ன நம்பருக்கு? சோனா எஃப்எம்மோட நிலை எண்ணுக்கு என்னன்னா 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: ஓகே, இப்போ வந்து நான் உங்ககிட்ட மக்கள் கூட என்ன கேம் விளையாட போறேன் அப்படின்னா, 3-1
2: சிகப்பு
1: மஞ்சள் பச்சை
2: தெரியுமா?
1: ஓகே, உங்களுக்கான 3 clue வந்து என்னன்னா, 4 சக்கரம் பெட்ரோல் ரோடு. அது பேருந்து வாகனம் எதுவானாலும் இருக்கலாம். அடுத்து போல்டு சாக் பீஸ் டீச்சர்
3: கிளாஸ் ரூம்.
1: சூப்பர் சூப்பர் மாணிக்கம், அருமையா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி
1: நன்றி. ரெண்டாவதாக சொன்னதுக்கு வந்து அண்ணன் வந்து பள்ளிக்கூடம் இல்லை கல்லூரின்னு சொல்லுவார், அப்போ அவுட் பண்ணிடலாம் ஈஸி அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி 3 சொன்னால் அவங்க கண்டிப்பாக பள்ளிக்கூடம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன். இருந்தாலும் கரெக்டாக கிளாஸ் ரூம்னு சொல்லி சூப்பராக கண்டுபிடிச்சாரு. ரொம்ப நன்றி மாணிக்கம்மா, இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் எங்கள் ரெண்டு பேர் கூட இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி 3-1 அப்படிங்கிற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
2: இந்த 3-1 கேம் விளையாடுற ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு 3 clue கொடுப்போம், அது ஒரே வேர்டில் தான் கொடுப்போம். நீங்கள் அதில் நாங்கள் என்ன பொருள் சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் உடனே கண்டுபிடிக்கணும். இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, அதை கேட்டுட்டு வாங்க, நம்ம தொடர்ந்து விளையாண்டுட்டே இருக்கலாம்
4: ஜாலியாக. Hey, hold on.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்துல அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனா இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமா திரையில சினிமாவா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டர்ல உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டுல கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்க இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்துல வந்திருப்பாங்க. ஆனா பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்க போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலா சொல்லும் போது, இல்ல இல்ல இதை கொஞ்சம் மாத்தி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும் போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்க வந்தேன், ஆனா இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் கார்ல அவர் தனியா பயணிக்கிறாரு. சுத்தி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனா அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்கு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசிச்ச எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்துல தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோட வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவருடைய மனசுல ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேச வந்தாச்சு பிரதீபா மற்றும்
2: திவாகர். இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாண்டு பிரதீபா?
1: அதாவது 3-1 அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். இந்த 3-1 ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க உங்களுக்கு ஒரு 3 க்ளூ கொடுப்போம், அதுவும் ஒரே வேர்ட்ல கொடுப்போம். நீங்களும் அதுல நாங்க என்ன பொருள் சொல்ல வரோம் அப்படின்றத டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சு எங்க கிட்ட சொல்லணும்.
2: இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் அறிஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ,
1: வணக்கம்.
2: கனவு,
3: வீடு.
2: வீடு, சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து உங்களுக்கான அடுத்த 3 விஷயம்.
3: சரி,
2: இரவு, நட்சத்திரம், வானம்.
3: சரி,
2: இரவு, நட்சத்திரம், வானம், அது கூட இன்னொன்னு வந்து சேர்ந்து இருக்கும் வானத்துல, அது என்னன்னு சொல்லுங்க.
3: நிலா.
2: சூப்பர் அண்ணா, அருமையா இல்லாண்டி, அருமையா இல்லாண்டி, ரொம்ப நன்றி அண்ணா. துரை அண்ணா, நன்றி அண்ணா. நல்ல உள்ளங்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவோட. இன்னைக்கு வந்து நம்ம 3-1 அப்படிங்கிற சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்களுக்கு 3 குறிப்பு கொடுப்பேன், 3 க்ளூ கொடுப்போம், ஒரே வார்த்தையில தான் கொடுப்போம். அந்த 3 வார்த்தையை வச்சு நாங்கள் என்ன விஷயம் சொல்ல வரோங்கிறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்ப நம்ம கூட துரையண்ணா விளையாண்டாரு, அதே போலவே நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபோன் பண்ணுங்க.
1: 9787-0107 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியா விளையாடலாம்.
2: இப்போ உங்களுக்காக சூப்பரான செமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம், அதாவது 3-1 அப்படிங்கிற விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா, நல்ல கிஃப்டா பார்த்து சொல்லு.
4: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
3: ஆமாடா.
4: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது முடிவாயிருச்சு, என்கிட்ட இல்லாதது ஒன்று வாங்கிக்கொடுறா.
3: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
4: ஏன்டா கேக்குற?
3: அதான்டா, நீ தானே கேட்ட உங்ககிட்ட இல்லாத ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு, அதான் கேட்டேன்.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர்நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3-1 அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்கள்கிட்ட 3 குறிப்பு கொடுப்போம், ஒரே வார்த்தையில் 3 குறிப்பு கொடுப்போம். அந்த 3 குறிப்பை வச்சு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் எங்ககிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
4: ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ வணக்கம், பிரதீபா
4: மற்றும் திவாகர்
5: தானே?
3: விளையாண்டு தெரியுமா,
5: விளையாடுவோமா?
3: ஓகேங்கண்ணா. உங்களுக்கான 3 குறிப்பு:
4: இலை, பழம், நிழல்.
5: நன்றி.
4: திருப்பூர்ல இருந்து ஆதவனா சூப்பரா விளாண்டாங்க. நீங்களும் இதே மாதிரி விளாண்டணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-7070-107 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த 3-1 கேம் ஜாலியா விளையாடலாம்.

ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
1: மூணுல ஒன்று அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
0: இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மூணு க்ளூ கொடுப்பேன், அந்த மூணு க்ளூவுமே ஒரே ஒரு வார்த்தையில தான் இருக்கும். அதை வச்சு நான் என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக சொல்லணும். இப்போ இந்த விளையாட்டை நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்கு இந்த காலை பொழுது உங்களுக்கு?
0: அருமையா போயிட்டு இருக்கு. நான் சூப்பரா போயிட்டு இருக்கு.
2: ஓகே, ரொம்ப சந்தோஷம். கிளைமேட் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு?
0: நான் இங்க வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, நான் வெயில் அடிச்சிட்டு இருக்கு.
2: சரி சரி சரி, அப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் அளவலா வரீங்க.
0: ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம் தெரியுமா?
0: உங்ககிட்ட ஒரு மூணு க்ளூ கொடுப்பேன், அந்த மூணு க்ளூ வச்சு நான் என்ன விஷயம் சொல்ல வரங்கிறத நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லணும்.
2: சரி சரி.
0: ஓகே, உங்களுக்கான முதல் மூணு க்ளூ, குழம்பு, ரசம், அப்பளம்.
2: குழம்பு,
0: ரசம், அப்பளம்.
2: உணவு.
0: சூப்பர் அண்ணா. அடுத்து
1: ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை.
2: ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை. ஓகே, நிறங்கள்.
0: இந்த நிறங்கள் நம்ம இங்க பாத்துறோம். இந்த நிறங்களை மூணு நிறங்களையும்
2: flag flagல பாத்துறோம், இந்தியன் flag.
0: சூப்பர் அண்ணா. அருமை அருமை அண்ணா, ரொம்ப அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நான் ஒன்னு கேக்குறேன். வானம், காலை, பிரகாசம்.
0: வாகை சுடவா?
2: நான் வானம் சொன்னேன்.
0: வா, சூரியன்.
2: கட்படியில்
0: இருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக அடுத்த ஒரு சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லினிக்ஸோட துடிக்கிறேன் அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: என்ன விஷயம் சொல்ல வரங்களும் இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க. உங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஆனந்தி, எங்க இருந்து பேசுறீங்க? சேலம். நல்லா இருக்கீங்களா? சரிங்க ஆனந்தி. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கேன் ரொம்ப நன்றி ஆனந்தி. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம்
1: தெரியுமா? விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கானது
0: வால் குறைக்கும் வளர்ப்பு வளர்ப்பு பிராணி.
1: வால், நாய்.
0: ராட்டினம், கோவில், கடைகள்.
2: ராட்டினம், கோவில், கடைகள். கஷ்டமா கேட்டாங்க.
1: கஷ்டமா ஏன் பிரதீபா கேக்குறீங்க? ஈஸியா கேளுங்க ஆனந்திக்கு. இது உங்களுக்கு வந்து க்ளூ கொடுக்குறோம். இது சேலத்துல நிறைய கோவில்கள்ல விசேஷமா பண்ணக்கூடியது ஒண்ணு.
0: நீங்களும் இதே மாதிரி விளையாடணும் ஜாலியா விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம மறுபடியும் ரொம்ப ஜாலியா விளையாடலாம் இந்த மூணுல ஒன்னுன்ற கேம். இந்த மூணுல ஒன்னுன்ற கேம் என்னன்னா, அதாவது நாங்கள் உங்களுக்கு மூணு க்ளூ கொடுப்போம், நீங்க அதை வச்சு நாங்க என்ன பொருள் சொல்ல வரோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: 3-1 அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த 3-1 கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் 3 க்ளூ கொடுப்போம், ஒரே வேர்டில் தான் கொடுப்போம். நீங்கள் அதில் நாங்கள் என்ன பொருள் சொல்கிறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பாஸ்கர் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன் அண்ணா. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம்
1: தெரியுமா?
3: விளையாடுவோமா?
1: ஓகே, உங்களுக்கான 3 வார்த்தை: தண்டவாளம், டிக்கெட், பயணம். சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து, காய்கறிகள், மக்கள், கூட்டம். அருமை, சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி.
1: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு, இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரனைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண்துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
5: 3-1 அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த 3-1 கேமோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு 3 க்ளூ கொடுப்போம், அதில் நாங்கள் என்ன வார்த்தை சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் வணக்கம்.
6: நான் ருக்மணி அம்மா தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன்.
5: வணக்கம்.
6: எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கும் பட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும்.
5: ஓகே ஓகே.
6: எங்க இன்னொரு பரவல காணா இருவர் ரெண்டு வணக்கம் சொன்னது. பிரதீபாக்கு ஒரு வணக்கம், திவாகருக்கு ஒரு வணக்கம்.
2: திவாகருக்கு இப்பதான் வணக்கம் வருது பாட்டி.
6: சரி சரி.
2: வணக்கம் வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க?
6: வணக்கம் சாமி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கும் பாட்டி.
6: சரி, இந்த அரும்பு மலருக்கு அப்புறம் மூணு பாட்டு வந்தது பாருங்க, புது பாட்டு.
2: சரி பாட்டி,
6: அது நல்லா இருக்கு, நான் கேட்டுட்டு இருக்கேன்.
2: ஓகே,
6: அந்த மூணு பாட்டும் நல்லா இருக்கு, நல்லா புது பாட்டு அது.
5: ஓகே ஓகே பாட்டி.
2: சரிங்க சரிங்க பாட்டி, ரொம்ப நன்றி.
6: நீ எனக்கு மட்டும் தானே என்று என்ன இருந்தேன் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வந்ததுல்ல, அதுக்கு ஓட்டு போட்டிருங்க.
5: ஓகே ஓகே.
2: சரி சரி பாட்டி, கண்டிப்பா கண்டிப்பா போட்டுலாம் பாட்டி.
6: சரி சாமி, விளையாடலாமா?
2: விளையாடலாம் பாட்டி.
6: என்ன
2: தெரியுமா பாட்டி?
6: மூன்றில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு, உன்னை விட்டால் வேறு யாரு பதில் சொல்லுவார்.
2: உங்களுக்கானது ஊசி மருத்துவர் செவிலியர்.
6: ஊசி மருத்துவர் செவிலியரா?
2: ஓகே பாட்டி. அடுத்து பயணம் சாலை பயணச்சீட்டு டிக்கெட். பயணம் சாலை டிக்கெட். அருமை அருமை பாட்டி, கரெக்டா சொல்லிட்டீங்க ரெண்டுமே, சூப்பர் பாட்டி.
6: நன்றி சாமி, நன்றி
2: நன்றி நன்றி பாட்டி, நன்றி. மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள் சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
5: பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, மூணுல ஒன்று அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787070178 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே, நம்ம மறுபடியும் விளையாடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா, நல்ல கிஃப்டா பாத்து சொல்லு.
2: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
1: ஆமாடா
2: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது முடிவாயிருச்சு. என்கிட்ட இல்லாதது ஒன்னு வாங்கி குடுறா.
1: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
2: ஏன்டா கேக்குற?
1: அதான்டா, நீ தானே கேட்ட உன்கிட்ட இல்லாத ஒன்னு வாங்கி கொடுக்கணும்னு, அதான் கேட்டேன்.
3: ஆர்ச்சர் பண்ற ராஸ்க.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கேன், பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். என்ன கேம் அப்படின்னா 3-1 அப்படின்ற கேம் விளாண்டுட்ருக்கோம். இந்த 3-1 கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு 3 clue கொடுப்போம். அந்த 3 clue ஒரே வார்த்தையில் தான் கொடுப்போம். நீங்கள் என்ன நாங்கள் என்ன பொருள் சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
4: பூட்டு,
3: கதவு, வீடு. பூட்டு, கதவு, வீடு. அண்ணா, இந்த பொருள் வந்து திறக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க.
4: ஆமாங்க. சாவி.
3: கரெக்ட்ண்ணா. இன்னொன்னு சொல்லட்டுங்களா?
4: சொல்லுங்க.
3: மரம், இளநீர், எண்ணெய். இளநீர் எதுல
4: இருக்கும்ண்ணா?
3: சூப்பர்ண்ணா, சூப்பரா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
4: நன்றி
3: நன்றி அண்ணா. திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்பவே சூப்பரா அருமையா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா என் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இந்த 3-1 கேமில் எங்கள் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107.8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, 3 வார்த்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் க்ளூ மாதிரி, நீங்கள் அதில் நாங்கள் என்ன பொருள் சொல்ல வரோம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு வா வா ராசாவே வா பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நம்ம மறுபடியும் விளையாடலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க.

0: படம் படம் பாப்கார்ன் டிக்கெட்
1: படம்
0: பாப்கார்ன் டிக்கெட் தண்டவாளம் டிக்கெட் பயணம் ரயில் அற்புதமா சொல்லி சூப்பரா ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் வணக்கம். நம்ம விளையாடுலேருந்து ரங்கசாமி ஐயா கால் பண்ணி அற்புதமாக விளையாண்டு ரொம்ப நாள் கழிச்சு ஐயா கூட விளையாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா நீ கால் பண்ணி விளையாண்டதுக்கு. மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து 3-1 அப்படிங்கிற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு 3 க்ளூ கொடுப்போம், அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் 3 க்ளூ கொடுப்போம், அதை வச்சு நாங்கள் என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக என்கிட்ட தெளிவாக சொல்லிடணும். இந்த விளையாட்டை இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். கோவை மாவட்டம் அன்னூர்லேருந்து மகேந்திரன் பேசுகிறேன்.
0: மகேந்திரன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
0: இருக்கேன், நல்லா இருக்கேன்
3: அண்ணா. சூப்பர் சூப்பர் அண்ணா. நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா? தேநீர்னா பரவாயில்ல, காஃபி சொல்லிட்டீங்க. அடுத்தது ராட்டினம் கோவில் கடைகள். மகேந்திரன் அண்ணா சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதற்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க. 9787-707-108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே. நம்ம மறுபடியும் விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயமான உலகில் வாகை சுடுவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம கூட விளையாடுறதுக்காக கடைசி நேரா ஷோ முடிக்கிறதுக்குள்ளே நான் கரெக்டாக வந்துடுவேன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அவர் வந்துட்டு நம்ம கூட எழில அக்கா நினைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் திவாகரன், பிரதீபா.
4: வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன், நீங்க எப்படி? அனைவரும் நலமா இருக்கீங்களா?
2: எல்லாருமே சூப்பராக இருக்கும் அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? ராட்டினம், கோவில், கடைகள்,
3: திருவிழா.
2: சூப்பர் அக்கா. அடுத்து கரண்டி, அடுப்பு, மிக்சி.
3: கரண்டி,
2: அடுப்பு, மிக்சி.
3: மிக்சியா? கரண்டி, அடுப்பு, மிக்சினா
2: விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி எழிலக்கா, இன்னைக்கு விளையாண்டதுக்கு. இதனைத் தொடர்ந்து நம்ம கூட அடுத்த நேயரா இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் திவாகரன், பிரதீபா, ராஜஸ்தான், நாட்டம். நல்லா இருக்கீங்களா?
4: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஒரு வார்த்தையில தான் கொடுப்போம். அந்த மூணு க்ளூ வச்சு நாங்க என்ன விஷயம் சொல்ல வரங்கறத நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். விளையாடுவோமா?
5: கண்டிப்பா.
2: ஓகே, உங்களுக்கானது வால் குறைக்கும் பிராணி.
5: இது நாய்.
2: சூப்பர் அண்ணா. அடுத்து உங்களுக்கானது இலை, பழம், நிழல்.
5: இலை, பழம், நிழலுங்களா? இலை, பழம், நிழல். இது பையமரம்.
2: மரம் தான். சூப்பர் அண்ணா, அருமை. ரொம்ப அருமையா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
5: தேங்க்யூ. நன்றி.
2: ராஜேஷ் கண்ணா அண்ணா நாண்டாமத்துலேருந்து கால் பண்ணி, அவரும் கடைசி நேராக கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
4: இன்னைக்கு நிறைய பேர் கால் பண்ணி சூப்பராக அருமையாக விளையாண்டிங்க. அதை எங்கள் கூட சேர்ந்து விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். மக்களே, நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டு வரோம்.
2: போகிறதுக்கு முன்னாடி வாகை சுடுவா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களை தான் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
4: பிரதீபா.
2: நன்றி மக்களே, டாடா மக்களே. பாய் பாய்.
4: பாய் பாய்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2.5 லட்சம் மரக்கன்றுகளால பசுமையாக கூடிய 2.5 லட்சம் மரக்கன்றுகளால பசுமையாகும் 22 ஊராட்சிகள் சூழல் பாதுகாப்பு பணிகளை முன்னெடுக்கக்கூடிய வேடசந்தூர் ஒன்றியம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேடசந்தூர் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்ற கருத்துக்கு ஏத்த மாதிரி வேடசந்தூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 22 ஊராட்சிகள்ல 2.5 லட்சம் மரக்கன்றுகள் ஊராட்சிகள் வாரியா இருக்கக்கூடிய நாற்றங்கால் பண்ணைகள்ல நடவு பணிக்கு தயார் நிலையில இருக்கு. மழைக்காலம் துவங்கின உடனே மரக்கன்றுகளை நடக்கூடிய பணிகளை துவக்க ஊராட்சிகள் தயார் நிலையில இருக்குன்னு சொல்லலாம். இந்த பகுதியில போதிய வேலை வாய்ப்புகள் இல்லாம மக்கள் வேலைகளை தேடி வெளியூர் போறாங்க. இதனால தமிழக அரசு வேடசந்தூர் தொகுதியை பின்தங்கிய வறட்சி பகுதியா அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து மானிய நிதி உதவியோட ஏராளமான நூற்பாலைகள் தொகுதி ஃபுல்லாவே கொண்டு வரப்பட்டு நூற்பாலைகள் அமைக்கிறதுக்கான விதிகளின்படி ஏராளமான மரக்கன்றுகளை நூற்பாலைகளின் உட்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் வளர்ந்து வருது அப்படின்னு சொல்லலாம், வளர்த்து வராங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு இப்ப பார்த்தோம்னா, மாவட்ட நிர்வாகம் வேடசந்தூர் தொகுதியை மையமா வச்சு கூடுதலான மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க வலியுறுத்தி இருக்காங்க. இதனால ஊராட்சிகள் வாரியா கடந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே குறைஞ்சத 5000 அதிகபட்சமா 10000 மரக்கன்றுகள் வரைக்கும் நாற்றங்கால வளர்த்து பராமரிக்கப்பட்டு வருது. இந்த வறட்சி பகுதிய பசுமை நிறைஞ்ச பகுதியா மாத்தக்கூடிய வகையில வேம்பு, புங்கை, புலி, பூவரசு, தேக்கு, கொடுக்காப்புலி உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை ஊராட்சிகள் வாரியா ஒரு இடத்துல இருந்து தடுப்பு கட்டி தண்ணீர் விட்டு பராமரிச்சு வராங்க. இதுக்காக 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பயன்படுத்தப்படுறாங்க. 6 அல்லது 7 அடி உயரம் வளர்ந்துச்சு அப்படின்னா மரக்கன்றுகளை எடுத்து நடறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் மழைக்காலம் அப்படின்றதுனால அந்த மழைக்காலத்தை எதிர்த்து காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2027 வேடசந்தூர் ஒன்றிய பகுதி பசுமை நிறைஞ்ச பகுதியா மாறிட பணிகளை செய்து வராங்க. இதே போல குஜிலியம் பாறை, வடமதுரை ஒன்றிய பகுதிகளிலும் கூடுதலான மரக்கன்றுகள் வளர்க்கப்பட்டு வராங்க. இப்ப மழையை எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சீக்கிரமாவே நடவு பணிகள் துவக்கம் கற்பகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் வேடசந்தூர். வேடசந்தூர் ஒன்றியத்துல இருக்கக்கூடிய 22 ஊராட்சிகள்லயும் அதிகபட்சமா 2.5 லட்சம் மரக்கன்றுகள் நன்கு வளர்க்கப்பட்டு வருது. இத நல்ல முறையில பராமரிக்கிறாங்களா அப்படின்றத நேரடியா கண்காணிச்சு வரணும்னு சொல்றாங்க. வரும் மழைக்காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. மழை பெஞ்ச உடனே 125 நாள் திட்ட பணியாளர்களை கொண்டு அனைத்து மரக்கன்றுகளையும் ஊரின் முக்கிய இடங்கள்லயோ ரோட்டோரங்கள்லயோ குளத்தின் ஓரப்பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு அதை முறையா பராமரிச்சு வளர்க்க போறோம்னு சொல்றாங்க. இதனால எங்களால முடிஞ்ச பசுமை முன்னெடுப்பு பணிகளை துவக்கி வச்சிருக்கோம்னு சொல்றாங்க.
1: அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பார்த்திருக்கிறாரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டாரம் கருப்பஞ்சாவடி கிராமத்துல இருந்து குமரகுரு ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப உர மேலாண்மை எந்த மாதிரி கரும்பு சாகுபடியில பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை வந்து சொல்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கரும்புல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பூச்சி தாக்குதல் ஏற்படும், அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சொல்ல போறாங்க. சோடா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: அதுக்கு இன்னும் ஒரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு தடவை சோளம், 20-30 நாளைக்கு ஒரு தடவை சோளம் கழிச்சுட்டே இருக்கணும். குருத்து பூச்சி தாக்காம பாதுகாப்பது ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம தண்ணி பாய்ச்சல் தொடர்ந்து பாய்ச்சிட்டு வரணும். நோய் பூச்சி தாக்குதல் இருந்தா அடிக்கலாம், இல்லைன்னா அடிக்க வேண்டிய தேவையில்லை. இது வந்து நம்ம தொடர்ந்து ஒரு இப்ப இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 தடவை நம்ம இது 30வது நாள்ல இருந்து அந்த அறுவடைக்கு 4 தடவை நம்ம வந்து உரம் மேலாண்மையில நம்ம ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டால் மட்டுமே பன்னீர் சேர்ப்பு வளர்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆமா, இப்ப நம்ம பன்னீர் கரும்பு தொழுகுமா, ஏக்கருக்கு வந்து 3 லோடு வரணும். 3 லோடுன்றது 35,000 கரும்பு வரணும். 35,000 கரும்பு வர்ற அளவுக்கு பராமரிப்பு இருக்கும், அதுல எதுவும் மாற்று கருத்து கிடையாது. அது நல்ல லாபம் கூட, அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. நெல்லு பொறுத்த அளவுக்கு என்னன்னு கேட்டா, நெல்லுல வந்து 59 போன வருஷம் வந்து 58 நட்டு ஒரு ஏக்கருக்கு 60 மூட்டை நெல், நல்ல காசு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நாம வந்து பயிரை பொறுத்த அளவுக்கு மிக மிக நம்ம எவ்வளவு கண்காணிக்கிறோமோ அவ்வளவு லாபம். நம்ம லாபம் இல்ல லாபம் இல்லைன்னு சொல்லிட்டே வந்தா நம்ம லாபம் இல்லைன்னு சொல்லிட்டே போக வேண்டியதான். ஆனா காலப்போக்குல லாபமான பயிரை நம்ம பண்ணும்போதுன்னா நம்முடைய கடினமான உழைப்பு அதுல தேவைப்படுது. நம்ம ஏனதான ஒரு விவசாயம் பண்ணா அதுல வாய்ப்பு கிடையாது. இன்னொன்னு, எந்த பயிருக்கும் அதை சொல்ல நம்ம வந்துட்டேன், தொழில் எது கண்டிப்பா போடணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாங்க வந்து இந்த சீசன்ல இப்ப 100 லோடு எரு அடிச்சிருக்கோம் எல்லா கொல்லிக்கும். அதனால இன்னும் இப்ப நான் சொன்ன மேலாண்மையை விட தொழில் எரு மிக மிக முக்கியம். எந்த பயிருக்கு, நெல்லுக்கு, கரும்புக்கு, மணிலாவுக்கு, எந்த பயிரா இருந்தாலும் தொழில் எரு முக்கியம். ஏன்னா உரம் விலை ஏறி போச்சு, அதனால தொழில் எரு என்பது மிக மிக முக்கியம். இப்ப நெல்ல பொறுத்தளவுக்கு 6,59 பயிர் வச்சிருக்கோம். அதுல ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம டிராக்டர் ஒரு டிப்பர் போட்டியால டிப்பரால 8 வண்டி ஒரு ஏக்கருக்கு நம்ம கொட்டிருக்கோம். குட்டி களைச்சு விட்டு நடவு நட்டுருக்கோம். அதான் மட்டுமல்ல, இது மிஷினரி நடவு தான், மிஷின்ல தான் நடுறோம். 16-25 நாளுக்குள்ள நட்டுட்டோம். இப்ப நட்டுட்டோம். இப்போ களை வந்து இப்ப 1 மாசத்துல களை எடுக்கிற வேலை முடிஞ்சு போச்சு. அடியில வந்து அதுல இன்னும் ஒரு இதுல என்ன ஒரு மேலாண்மைனா, இப்ப நம்ம களைக்கொல்லி 3வது நாள் போடுவோம். அப்ப என்ன பண்ணோம்னா, அடியில வந்து டிஏபி போட்டு விட்டுருவோம். அது ஒண்ணும் பிரச்சனை, 1.5 மூட்டை அளவுக்கு தான் டிஏபி போடுவோம். ஆனா அடியிலேயே அதிகமா போறதால ஒண்ணும் பாதிப்பு தான். அதனால வந்து 1.5 மூட்டை டிஏபி போட்டு இந்த எம்என் மிக்சர் மணி, அது நெல்லு எம்என் மிக்சர் ஒரு தனியா இருக்கு, ஊட்டச்சத்து வரும். அதை வந்து ஏக்கருக்கு 10 கிலோ போட்டு நடுவை ஸ்டார்ட் பண்ணி நடு நட்டு முடிச்சிருவோம். 3வது நாள் களைக்கொல்லி போடணும்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப அதே போல நெல் விவசாயம் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களையும் சொன்னாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா, நல்ல கிஃப்டா பாத்து சொல்லு.
2: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
1: ஆமாடா
2: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது முடிவாயிருச்சு. என்கிட்ட இல்லாதது ஒன்று வாங்கி கொடுறா.
1: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
2: ஏன்டா கேக்குற?
1: அதான்டா, நீ தானே கேட்ட உங்ககிட்ட இல்லாத ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு, அதான் கேட்டேன்.
3: ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல்,
4: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பை எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: ஒரு துளி நீர்தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் வட்டாரம் மேட்டுப்பட்டி தாதனூர் வட்டேரி காட்டுல இருந்து கோபாலையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா போதுமான லாபம் அப்படின்றது கிடைக்கிறது இல்லைங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயமான
4: மாட்டுக்கு புண்ணாக்கு வேணா ஆட்டிக்கலாம். விவசாயம் பண்றதுனால உழைப்பு அதிகம், வருமானம் இல்ல உழைப்பு காத்த வருமானம் கிடையாது. நம்ம கஷ்டப்படுற அளவுக்கு அதுல ஊதியம் கிடையாது. ஏதோ விவசாயம் பண்றோம், காடு கரம்பா போடாத பாக்குறவங்களுக்கு விவசாயம் பண்றாங்க அப்படின்ட்டு இருக்கணும். தண்ணி வசதி அதிகமாக இருந்துச்சுன்னா நாம் ஏதோ ஒரு பக்கம் அந்த தண்ணிக்கு தகுந்த மாரி தண்ணி அதாவது பயிர் பண்ணலாம், நெல் நடலாம், காய்கறி வைக்கலாம், அதாவது மேட்டு வெள்ளாம இல்லாத பண்ணலாம், ஒரு பாகுத்தோப்பு வைக்கலாம், வாழை வைக்கலாம், தினமும் ஒரு ஜாமான் அதாவது ஒரு பொருள் மார்க்கெட்டு கொண்டு போய் போடலாம் பிடிக்கலாம். தண்ணி இல்லை, அந்த தண்ணி இருக்கிறதுக்கு தகுந்த மாரி தான் எல்லாம் பண்ண முடியும். அது இப்போ ஒரு ஒரு செலவில் ட்ரை ஆகிடுச்சு, முத கிழங்கு பாஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ சுத்தமாக எதுவுமே இல்லை. இன்னும் 10 நாள் இந்த வெயில் அடித்தா குடிக்கவே இங்கே தண்ணி இல்லை, நம்ம ஏரியாவில் எங்கேயுமே இல்லை. அதனால் இங்கே நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மேட்டு பயிர் தான். இது நம்ம அயோத்தியா போன லவுண்டிங்கில் இப்போ மேட்டுப்பட்டி தாதனூரில் பூரா வறட்சி தான். மற்ற ஏரியாவில் வந்து பாகுத்தோப்பு வச்சுக்கிறாங்க, தென்னமரம் வச்சுக்கிறாங்க. இங்கேயும் ஏதோ ஒரு சிலர் சும்மா கொஞ்சம், பெரும்பாலும் இங்கே இல்லை. எல்லாம் இப்போ தென்னமரம் வைக்கிறாங்க, இப்போ அதுக்கே தண்ணி இல்லை. ஆமாம், இப்போ நம்மளுதே தென்னை மரம் ஒரு 25-25 மரம் இருக்குது, அதுக்கே தண்ணி போய் பாயுது பாயிலையே. இப்படியே இருந்தால் மரமும் இருக்குது காய்ச்சி போயிடுது தெரியாது. மாட்டுங்களுக்கும் தீனி வெளியில் தான் வாங்குது, பில்லு நம்ம காட்டில் விளைஞ்சி மாட்டுக்கு இப்போ போடல. இப்போ ஒரு ஒரு செலவில் வைக்க புல்லு வெளியிலேருந்து தான் வாங்கி மாட்டுக்கு போடுது. அதேமாரி நம்ம விவசாயத்தில் விளைஞ்சி எதுவும் சாப்பிட்றதுக்கு இல்லை, பரிசெல்லாம் வாங்கி தான் ஆகணும். இப்போ எல்லாமே விலை கொடுத்தான் வாங்கி ஆகணும். காடு பொதுவாக இருக்குது, அவ்வளோதான், காட்டில் ஒன்றும் பெனிஃபிட் இல்லை. நன்றி.
3: சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

கிராமக் கென்றுமே பரிசு இருக்கு, அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ளு. உன்னை தடுக்க உன்னை தடுக்க உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை, உன்னை எதுக்காக எவனும் இல்லை.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய பிரணீதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கீரைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கீரைகள்ல ஒவ்வொரு சத்து இருக்கு. அந்த மாதிரி அகத்தியோட இலைகள்ல புரத சத்து எந்த அளவுக்கு இருக்கு, அதே போல கால்சியம் சத்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது
2: ஒரு சிறப்பான சத்துக்கள் எல்லாம் இதுல வந்து நிறைஞ்சிருக்குது. இப்ப இந்த அகத்தியோட இலையில வந்து நிறைய புரத சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதை தவிர இது வந்து கால்சியமும் நிறைய இருக்கு. கால்சியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 1130 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்தும் நிறைஞ்சிருக்குது. அகத்தியோட விதைகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குளுக்கோசயானைடின் மற்றும் சயானைடின் அப்படிங்கிற சத்துக்களும் வந்து நிறைஞ்சிருக்குது. இது இல்லாம இந்த அகத்தியோட விதைகளை சப்போனின் மற்றும் செபானிடிமைட் அப்படிங்கிற வேதிப்பொருட்கள் இருக்குது. இந்த வேதிப்பொருட்களோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்க ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி ஃபங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூஞ்சை மற்றும் பாக்டீரியல் தொற்றுக்கு எதிராக செயல்படக்கூடியது. இந்த ரெண்டுமே நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் இதோட நிறைஞ்சிருக்கக்கூடிய சத்து பொருட்கள். இப்போ இதுல வந்து பொதுவாக மருத்துவத்துல வந்து ஆயுர்வேத மருத்துவத்துல இந்த அகத்தியானது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஒற்றை தலைவலி, சைனஸ்ங்கிற சொல்லக்கூடிய தலைவலி, நீர் வடிதல், அப்புறம் ஜுரம், அதற்கு அப்புறமா இந்த மூச்சு திணறல், அந்த மாதிரி சில வகையான நோய்களுக்கெல்லாம் இது வந்து அருமருந்தா பயன்படுத்திட்டு வருது. அதுக்கப்புறம் இந்த வயிற்றுல ஏற்படக்கூடிய இந்த புழுக்கள் அதை நீக்கிறதுக்கு உண்டான குடம் இதுல இருக்குது. சிறுநீர் பெருக்கியா செயல்படுது, மலமிளக்கியா செயல்பட்டு வருது. அகத்தி மரத்தோட பட்டை அது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து அதிகப்படியா அதாவது மலேரியா ஜுரத்துக்கு சின்ன அம்மைன்னு சொல்லக்கூடிய அந்த ஜுரத்துக்கு, அதுக்கப்புறம் வயிற்றுப்போக்கு நிறுத்துறதுக்கு இதுக்கு எல்லாமே வந்து இதோட இலைகள் வந்து பெரிதுமே உதவியா இருக்குது. இது தவிர அப்புறம் பித்தம், கபம், வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய்க்கெல்லாம் வந்து அகத்தி இலைகள் வந்து அருமருந்தா பயன்படுத்திட்டு வரும். நம்ம அகத்தி வந்து பார்த்தீங்கன்னா அகத்தி விதைகள் மூலமாவும் வளர்க்கலாம், அல்லது அந்த வெட்டுக்குச்சி மூலமாவும் நம்ம வந்து பயிர் பண்ணலாம். நமக்கு பூமியில வச்சு வளர்க்கறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இது வந்து சின்ன வெட்டுக்குச்சிகளை எடுத்து அதை வேர்பிடிக்க வச்சு அதை வந்து ஒரு தொட்டி செடியா வந்து நமக்கு பால்கனிலையோ வீட்டுல அல்லது மொட்டை மாடியிலயோ கூட வச்சு நம்ம இது வந்து வளர்த்துட்டு வரலாம். இது ஒரு 7-8 மாசம் ஆன பின்னாடி நன்கு வளர்ந்துரும். அப்புறம் தான் நம்ம இலைகளை வந்து பறிக்கலாம். இதை வந்து பல்லாண்டு பயிரை நம்ம வளர்த்துட்டு வரலாம்.
1: உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

வகுப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். முக்கிய கரையோர ஈர நிலங்களான பள்ளிக்கரணை, கோவளம், நெம்மேலி சதுப்பு நில பகுதிகள் சந்திச்சு வரக்கூடிய சூழலியல் அச்சுறுத்தல்கள், நீரியல் சிக்கல்கள், வாழ்வாதார பாதிப்புகள்

மெட்ரோ ரயில் பணிகளுக்காக அமைக்கப்பட்ட தற்காலிக கட்டுமான தடைகளால ஒக்கியம் மடுவின் நீர்வழிப்பாதை அகலம் 8 மீட்டருக்கும் குறைவா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சுருக்கப்பட்டிருக்கு. இதனால நீரோட்டம் தடைப்பட்டு மே ஜூன் மாதங்கள்ல வழக்கமா உருவாகக்கூடிய சேற்றுப்படுகை இந்த ஆண்டு உருவாகலன்னு சொல்றாங்க. இது நிலத்துல கூடு கட்டி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பறவைகளின் வாழிடத்தை பாதிச்சிருக்கிறதோட பெரிய பூனாரை போன்ற வலசை பறவைகளோட வருகையையும் குறைச்சிருக்கு. இதை தொடர்ந்து கழிவு நீர் தேங்கறதுனால ஆகாய தாமரை போன்ற ஆக்கிரமிப்பு தாவரங்களும் கெளுத்தி போன்ற ஆக்கிரமிப்பு உயிரினங்களும் பெருகி உவர் நீர் நன்னீர் கலப்பு சூழல் சீர்குலைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சுமார் 8000 ஏக்கர் பரப்பளவிலான கோவளம் நெம்மேலி கடலோர ஈரநிலம் 236க்கும் மேற்பட்ட பறவை இனங்களுக்கும் பல வகை கடல்சார் உயிரினங்களுக்கும் முக்கிய வாழிடம் சொல்லலாம். இதை அழிச்சு உருவாக்கப்பட்டு வரக்கூடிய மாமல்லன் நன்னீர் தேக்கம் திட்டம் இதனுடைய தனித்துவமான உவர் நீர் சூழலை முழுமையா அழிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த திட்டத்துக்கான விரைவு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வெறும் 6 நாட்கள் கள ஆய்வுல அறகுறையா நடத்தப்பட்டு பல முக்கிய சூழலியல் தரவுகள் விடுபட்டிருக்குன்னு சொல்லலாம். மேற்கண்ட நிகழ்வுல கோவளம் நெம்மேலி ஈரநிலத்தை பாதுகாக்கிறதன் அவசியத்தை உணர்த்தக்கூடிய நெம்மேலியின் கடைசி ஓதம் ஆவணப்படமும் வெளியிடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. சுத்தி இருக்கக்கூடிய 16 கிராமங்களை சேர்ந்த 1000 கணக்கான மீனவர்களும் 100 கணக்கான இருளர் பழங்குடியினரும் மீன் பிடித்தல் நிலத்தடி நீர் பாதுகாப்புக்கு இந்த நிலத்தையே நம்பியிருக்காங்க. இத நன்னீர் தேக்கமா மாத்தணும் அப்படின்னா காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய புயல் அலை போன்ற பேரிடர்களின் போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பறந்து விரிஞ்ச நிலப்பரப்பு மறைஞ்சி குடியிருப்புகள்லயும் நன்னீர் நிலைகள்லயும் கடல் நீர் புகுந்து வாழ்வாதாரத்தை முற்றிலுமா அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள், சாதனை பண்ணிட்டு இருக்கவங்க, நம்ம சேலத்து மக்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம சேலத்தின் முகங்கள். இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் யார் சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ ஐஸ்வர்யா பியூட்டி சலூன் மற்றும் பிரைடல் ஸ்டூடியோவுடைய ஃபவுண்டர் லாவண்யா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்கள், இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் எப்படி வந்து ட்ராவல் பண்ணாங்க, அவங்க சந்தித்த சவால்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேட்கலாம். அதே மாதிரி கேட்டுட்ருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற உமன்ஸ்க்கு இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேம் வணக்கம். மேம்
2: வணக்கம் சார்.
1: மேம் உங்க கூட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க மேம்.
2: எனக்கும் மிக்க மகிழ்ச்சி.
1: கண்டிப்பாங்க மேம். மேம் உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம்.
2: நான் லாவண்யா விஜயசேகர். நான் வந்து 25+ இயர்ஸ் மேக்கப் அண்ட் பியூட்டி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்ரீ ஐஸ்வர்யாஸ் பியூட்டி சலூன் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோவோட ஃபவுண்டராக இருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேபி நேச்சுரலாகவே அழகாக இருப்பாங்க, அவங்களோட நேச்சுரல் பியூட்டி இன்னும் அழகாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் என்னோடய நோக்கம்.
1: மேம் இந்த ஒரு பியூட்டி ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்ததுங்க மேம்? ஆரம்பத்தில் உங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது, எப்படி இந்த ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணீங்க மேம்?
2: உண்மையாக சொல்லணும்னா இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு இல்லை. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பார், பொண்ணுங்க சொந்த காலில் நிற்கணும், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே க்ரூமிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, என்னோடய சின்ன வயசில் நான் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் பிரேக் டவுன் ஆகியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா க்ரூமிங் தான் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சரி, நம்ம லைஃப்பில் வந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனே மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நினச்சப்போ தான் இந்த கெரியரை சூஸ் பண்ணி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அதுக்கு என் ஃபேமிலி ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தாங்க.
1: சரிங்க மேம். மேம் தொடர்ச்சியாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றப்ப நிறைய கஷ்டங்கள் சிரமங்கள்லாம் வந்து இருக்கும். அதே ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணுறது இன்னும் கஷ்டம், அதே ஒரு பிஸ்னஸை ஒரு 10 இயர்ஸ் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம், அந்த பிஸ்னஸை 25 இயர்ஸாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அப்படின்னா என்னங்க மேம்?
2: நிறைய சேலஞ்ச் சொல்லலாம். அதில் ஒரு சேலஞ்ச் ஃபஸ்ட்டு மெயின் ப்ரையாரிட்டி சேலஞ்சுனா மக்களோட ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கிறது, அதுதான் நாங்கள் இப்போ பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் என்ன டிசைட் பண்ணேன்னா ஃப்ரெண்ட்லி அப்ரோச், கிளையன்ஸ் கிட்டே ஈக்குவலாக பேசுவேன் நான். ஃப்ரெண்ட்லி அப்ரோச், நம்ம ஃபேமிலி மாதிரி அவங்க இணைஞ்சிடுவாங்க, அவங்களோட ஸ்கின் டைப், ஹேர் டைப், மேக்கப், அவங்களோட லைஃப் ஸ்டைல், ஏஜ் எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான ப்ராப்பர் சொல்யூஷனும் நம்மக்கிட்ட கொடுப்போம். அப்போ அவங்க வந்து நம்ம மேலே ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு, அதுவே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க, அப்படியே எங்களோட பிராண்ட் வளர ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் நிறைய எஃபர்ட்ஸ் இருந்துச்சு, நிறைய எஃபர்ட்ஸ் போடுவோம், ஆனால் இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் கிவ் அப் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக என்னோடய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், அதுவே என்னோடய சக்ஸஸ்க்கு ஒரு வரையில காரணமாக இருந்திருக்கலாம்.
1: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துட்டுருக்கீங்க, தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகியின் நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவச்சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி, அதை வந்து திறப்புலா பண்ணி அதை திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு, இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல வந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்க இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரனைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ ஐஸ்வர்யா பியூட்டி சலூன் மற்றும் பிரைடல் ஸ்டுடியோ ஃபவுண்டர் லாவண்யா மேம் தான் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. மேம், இத்தனை வருஷம் இந்த ஒரு ஃபீல்டில் வந்து இருக்கீங்க, நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு மெயினான ஒரு சேலஞ்ச் அப்படின்னா என்னங்க மேம்?
4: இருந்த ஒரு மெயினான சேலஞ்சாக ஸ்டாஃப் ரெக்ரூட்மெண்ட், அதுதான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. நம்ம என்ன சொல்கிறோமோ அது பண்ணுறதுக்கு அந்த ஸ்டாஃப் ரெடியாக இருக்கணும். இப்போ வந்து இந்த மேக்கப் ஃபீல்ட் வந்து ரொம்ப எவால்வ் ஆகிருக்கு. அந்த காலத்தில் வந்து நாங்கள் தேடி தேடி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு படித்து முன்னேறி வந்தோம். நிறைய அவமானங்கள், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அது எல்லாத்தையும் கடந்து நிறைய அவமானங்கள் தான் என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாமே பேட்டில், நிறைய பேட்டில்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எல்லோரும் முன்னாடியும் ஒரு சாதனையாளராக நிற்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஒரே விஷனாக இருந்துச்சு. ஃபோக்கஸ் அதில் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒன்ஸ் அ விஷன் பிகம்ஸ் அ ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் என்னோடய விஷன்.
3: சரிங்க மேம். மேம், இப்போ பேசும்போது சொன்னீங்க இந்த பியூட்டி ஃபீல்டு அப்படின்றது இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்து வளர்ந்துருக்கு, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, இந்த ஒரு பியூட்டி ஃபீல்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்குங்க மேம்? ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கி வந்து எப்படி இருக்குங்க மேம்?
4: இப்போ பார்த்தீங்கன்னா பியூட்டி இண்டஸ்ட்ரினா பியூட்டினாலே ஒரு லக்ஸரியாக அப்போ பார்த்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு க்ரூமிங்காக எடுத்துக்கிறாங்க. அப்போ பியூட்டி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பியூட்டிங்கிறது வந்து ஒரு லக்ஸரியாக இருந்துச்சு, அப்பப்போலாம் அப்படி தாங்க இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நார்மல் மக்கள், எல்லா தட்டு மக்களையும் இது ஈர்த்துருக்கு. ஏன்னா ஸ்கின் கேர் பற்றி நிறையா அவேர்னஸ் இப்போ வந்திருக்கு மக்கள்கிட்டே. அப்புறம் இன்டர்நேஷ்னலில் இருக்க எல்லா அவேர்னஸும் இப்போ மக்கள்கிட்டே இருக்குது. கொரியன் ஸ்கின் கேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அப்புறம் லேட்டஸ்ட்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் ஆகியிருக்கு, நிறைய மிஷினரிஸ் லான்ச் ஆகியிருக்கு. மக்களுக்கும் எல்லா விஷயமும் ப்ராப்பராக தெரிய ஆரம்பிக்குது.
3: சரிங்க மேம். மேம், தொடர்ச்சியாக இப்போ ஒரு பெண் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலே, இப்போ அதாவது காலேஜ் முடிச்சுட்டு வர ஒரு பெண் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும், இல்லை திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெண் அவங்க வந்து ஏதாச்சும் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும், அவங்களுக்கு வந்து ஒரு முதல் தேர்வாக இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி தான் வந்து இருக்குங்க மேம். இப்போ காலேஜ் படிக்கிற பெண்களுக்காக இருக்கட்டும், இல்லை திருமணமான பெண்களுக்காக இருக்கட்டும், இந்த ஒரு ஃபீல்ட் எந்த அளவுக்கு வந்து ஒரு நன்மையை வந்து கொடுக்கும் மேம்?
4: இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கேள்வி. என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பெண்களால் ரெண்டு விஷயம் மல்டி டாஸ்கிங் ஈஸியாக பண்ண முடியும். இந்த ஃபீல்டுக்கு அந்த மல்டி டாஸ்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த ஃபீல்டில் இருக்குது. நம்ம ஒர்க்கையும் பார்த்துட்டு ஃபேமிலி லைஃபையும் பார்த்துட்டு விமனுக்கு இது ஒரு ப்ராப்பர் சாய்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த ஃபீல்டு வந்து இப்போ கெரியர் ஆப்ஷனும் நிறைய இருக்குது. இப்போ மேக்கப் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக இவால்வ் ஆகிருக்கிறதுனால எல்லா பக்கமும் தேவைகளும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் இது பெஸ்ட் ஆப்ஷனும் விமன் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும்.
3: கண்டிப்பாங்க மேம், பெண்களுக்கு இந்த ஒரு ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் வந்து லாவண்யா மேம் அவங்ககிட்ட வந்து கேட்கலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லோரும் பாடல்களை கேட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா, நல்ல கிஃப்டா பாத்து சொல்லு.
2: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
1: ஆமாடா
2: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது முடிவாயிருச்சு. என்கிட்ட இல்லாதது ஒன்னு வாங்கி குடுறா.
1: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
2: ஏன்டா கேக்குற?
1: அதான்டா, நீ தானே கேட்ட உன்கிட்ட இல்லாத ஒன்னு வாங்கி கொடுக்கணும்னு. அதான் கேட்டேன்.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: வைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்குங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா யார் இணைஞ்சு நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ ஐஸ்வர்யா பியூட்டி சலூன் மற்றும் பிரைடல் ஸ்டுடியோ உரிமையாளர் லாவண்யம் நம்ம கூட இணைஞ்சு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் இந்த பியூட்டி ஃபீல்ட்ல இருந்த சேலஞ்சஸ் பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. மேம், தொடர்ச்சியா எந்த ஒரு ஃபீல்டில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னாலுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருந்தால் தாங்க மேம் நம்ம வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு ஃபீல்டில் வந்து இருக்க முடியும். ஒரு 25 இயர்ஸாக இந்த ஒரு ஃபீல்டில் வந்து இருக்கீங்க, இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுத்துருக்குங்க மேம்?
4: அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சர்வீஸ் முடிச்சு அந்த கிளையண்ட்டை நம்ம வெளியில் போகும்போது அவங்க முகத்தில் தெரியற அந்த புன்சிரிப்பு, ஒரு ஸ்மைல், அந்த கான்ஃபிடன்ஸ், அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி டானிக்காக கிடைக்கும். அப்புறம் பிரைட்ஸோட லாஸ்ட் மூமெண்ட், ஃபைனல் மூமெண்ட், அவங்க பிஃபோர் அந்த மனமேடையில் ஏறத்துக்கு முன்னாடி அவங்க நம்ம கிட்ட தான் இருக்கிறாங்க. அவங்களை அழகாக ஒரு தேவதையாக நாங்கள் பிரின்சஸ் மாதிரி மாற்றி அனுப்பும்போது அவங்க முகத்தில் இருக்கிற அந்த புன்சிரிப்பு, அது எந்த பணமும் காசு எதுனாலும் கிடைக்காது, அந்த ஆத்ம திருப்தி அதில் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட பிக்கஸ்ட் ரிவார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நினைக்கிறேன்.
3: கண்டிப்பாக மேம், எந்த அளவுக்கு இந்த ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு ஃபீல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பதில்கள்லேருந்து தெரிஞ்சது மேம். மேம், தொடர்ச்சியாக 2 கேள்விகள் மேம். இந்த ஒரு ஃபீல்டுக்கு வர பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ், அதே மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிற பெண்களுக்கு, ஒரு யங்ஸ்டராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸுங்க மேம்?
4: 4 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தடுத்த லெவல் நல்லா போக முடியும். அப்புறம் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே இருக்குது, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி வந்து மாறிட்டே இருக்கு இல்லையா, அதனால் அவங்க அப்டேட்டடாக இருக்கணும். லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணாங்கன்னா க்ரோத்தும் ஸ்டாப் ஆகிடும், அதனால் லேர்னிங் எப்பயுமே அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுவும் பொறுமையாக மக்கள்கிட்ட பேசி, விமன் கிட்ட பேசி அவங்களோட ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி கொடுக்கணும். செகண்ட் பாயிண்ட். அப்புறம் வந்து பேஷன்ஸ் இருக்கணும். அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண தான் நல்ல ஒரு ஸ்கில் டெவலப் ஆகிட்டே இருக்கும், அதில் தான் அவங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, பியூட்டி இண்டஸ்ட்ரியில் ஓவர் நைட்டாக சக்ஸஸ் பார்த்துடலாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி கிடையாது. அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
3: கண்டிப்பாக மேம். மேம், தொடர்ச்சியாக இன்றைக்கி சோசியல் மீடியாவிலாம் நிறைய ஒரு புகைப்படங்களை வந்து பார்க்க முடியும், மேக்கப் தப்பாக போட்டதுனால இந்த மாதிரி வந்து அலர்ஜி வந்துருச்சு அந்த மாதிரி புகைப்படங்களை. இது எந்த ஒரு ரீசன்னால் வந்து ஏற்படுதுங்க மேம்? அதாவது பொதுமக்கள் பண்ணுற ஒரு தவறு, மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுற தவறு, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
4: பார்த்தீங்கன்னா நிறைய தப்பான ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆடில் வருது, இப்போ வந்து ஆன்லைன் இணையதளங்களில் நிறைய ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அது எந்த ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்பராக யூஸ் பண்ணணுங்கிற அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லை. யாரும் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படி காமனாக யூஸ் பண்ணுறாங்க. பட் ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின்னில் ப்ராப்ளம் வராது. இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக ஃபேஸை க்ளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை ஃப்ரீயாக வச்சுட்டு தூங்கணும். அந்த ரெண்டு ப்ராடக்ட் ரெண்டு இதையும் சால்வ் பண்ணாங்கன்னா ஸ்கின் கிளியராக இருக்கும் உங்களுக்கு, மேக்கப்னால எந்த ஒரு ஸ்பாயிலும் ஆகாது.
3: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா லாவண்யா மேம், பெண் தொழில் முனைவோர். அவங்க வந்து நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. மேம், தொடர்ச்சியா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கள்ல இருந்து ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்கு மேம். அவங்களுக்கு கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்க கொடுக்குற ஒரு டிப்ஸ், எப்படி அவங்களுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம் மேம்?
2: சிம்பிளாக சொல்லணும்னா சிடிஎம் ரொட்டீன் நாங்கள் சொல்லுவோம். அது என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். காலையில் எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஒரு ப்ராப்பரான ஸ்கின்னுக்கு சூட்டபுளான ப்ராப்பரான கிளென்சர் அவங்க யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து மாய்ஸ்சரைசர், ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் இல்லையா, ஸ்கின்ல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். அதுக்காக ஒரு மாய்ஸ்சரைசர் அவங்க யூஸ் பண்ணணும். வெளியில் போனால் ஸ்கின் டயர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வாரம் ரெண்டு தடவை ஸ்க்ரப் பண்ணணும், ஸ்பேஸை க்ளீனாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேச்சுரல் தர நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த பவால பண்ணாலே ஸ்கின் நேச்சுரல் க்ளோவாக இருக்கும்.
1: மேம், அதே மாதிரி ஒரு பொதுவான கருத்தா இணையதளங்கள்லாம் பகிரப்படுற ஒரு விஷயம், மேக்கப் பண்ணா ஸ்கின் ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து மித்தா இல்ல வந்து உண்மையாங்க மேம்?
2: மித்துன்னு சொல்ல முடியாது. என்னன்னா இப்ப வந்து ஒரு பேசிக்ஸே ப்ராப்பரா படிக்காம வந்து அதை வந்து ப்ராப்பரான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாம ஸ்கின்னை பத்தி இந்த நாலேஜ் இல்லாம வந்து இம்ப்ராப்பர் ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க, அதனால தான் ஸ்கின் ஸ்பாயில் ஆகுது இல்லையா. மேக்கப்னால ஸ்கின் ஸ்பாயில் ஆகிறது கிடையாது. ப்ளஸ் கிளையண்ட்டும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, எப்படி அவங்க ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணுறாங்களா, ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறாங்களா, எல்லாமே சேர்ந்தது தான் ஸ்கின்னை ப்ராப்பராக வச்சு.
1: கண்டிப்பாக மேம், ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க அப்பா வந்து ரொம்ப என்னுடைய முன்னேற்றத்துக்கு வந்து காரணமாக இருந்தாங்க, அவங்க தான் வந்து பெண்கள் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து உங்ககிட்ட வந்து சொன்னது அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் அப்பா அம்மாவை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள்.
2: நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டு தான், வெளியில் வந்து பேசுறது இது எல்லாத்துக்குமே தயங்கின காலங்கள் உண்டு. அப்போ வந்து எங்கள் அப்பா அதை தான் சொன்ன மாதிரி, எங்கள் அப்பா எப்பயுமே நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு, அதனால் பிஸ்னஸ்ங்கிறது என்னோடய ரத்தத்துலேயே வந்துருச்சு. நான் நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சினே ஒழிய சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயமாக இருந்தது. இதில் அப்பா பார்த்தீங்கன்னா, அது அப்பா வந்து எப்பயுமே ஓடிக்கிட்டே இருப்பார், ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு ராஜா மாதிரி ஓடிட்டு இருந்தவர். அவரை பார்த்ததுனால கண்டிப்பாக இதே மாதிரி நம்மளும் வரணும், ஒரு பெரிய என்டர்பிரினராக உருவாகணும், நிறைய ஃப்ரான்ச்சைஸி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என் கனவாக இருந்துச்சு.
1: மேம், உங்களுடைய பள்ளி காலகட்டங்கள் பற்றி சொல்லுங்கள் மேம்.
2: பள்ளின்னு பார்த்தீங்கன்னா நான் ஹோலி ஏஞ்சல்ஸில் படித்தேன், சென்ட் மேரிஸில் படித்தேன், ஹோலி ஏஞ்சல்ஸ் பாத்திமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் கரஸில் தான் பண்ணேன். 2000 எங்கள் ரெண்டு குழந்தைங்களும் பிறந்ததுக்கப்புறம் என்ன கரியர் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி, நமக்கு பிடிச்ச தொழிலே அதுங்களாம், பேஷனாக இருந்த தொழில் தான் நம்ம க்ரூமிங்கில் ரொம்ப பேஷனாக இருக்கும், சரி அதுவே ஏன் ஒரு பிஸ்னஸாக கெரியராக சூஸ் பண்ணி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த இதில் மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். பட் இன்னொன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷன் மட்டும்தான் இருந்துச்சு, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 கழிச்சு ஒரு விளையாட்டு போக்கில் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 10 கழிச்சு எப்போ ஒரு கன்சிஸ்டண்டாக இந்த விஷயத்தை எடுத்து ஒரு ஃபோக்கஸாக பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்புறம் என் க்ரோத் வந்து மேலே போயிட்டே இருக்கு.
1: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல், எட்டு தீக்கும் நம் குரல்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க உங்க கூட. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து லாவண்யா மேம் இணைஞ்சு அவங்களுடைய பிஸ்னஸ் பத்தியும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. மேம், தொடர்ச்சியா உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க மேம், உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க?
4: கண்டிப்பாக இதில் என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா நான் வந்திருக்கவே முடியாது. அவர் எப்பயுமே என்னோடய எல்லா விஷயத்துக்கும் மோட்டிவேஷன் பண்ணிகிட்டே இருப்பார், ஸ்ட்ராங் பில்லராக இருப்பார். எங்கே போகணுன்னாலும் அவரோட அனுமதி கேட்க தேவையில்லை. அவர் எல்லா பக்கமும் என்னை அனுமதிச்சதுனால தான் நான் இப்போ இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் அவரோட சப்போர்ட் அண்ட் ஃபேமிலி அண்ட் என் குழந்தைங்க.
5: என்னென்னா
4: அதே தான், நம்ம அதே ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். கிரியேட்டிவிட்டி வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப தேவை. அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒர்க் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும், கிளென்லினஸ் ஹைஜீன் இதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். எதிர்கால திட்டம்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்குறது தான். ஏன்னா இப்போ அதுதான் மெயின் ப்ரையாரிட்டியாக இருக்குது. லேடிஸ்னால் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி மல்டி டாஸ்கிங் நிறைய பண்ண முடியும். நிறைய விமன் வெளியிலேருந்து வீட்டிலேருந்து வெளியில் வந்து நிறைய தொழில் செய்யணும். அவங்கள என்ன மாதிரி ஒரு தொழில் முனைவர் ஆக்கணுங்கிறது தான் என்னோடய விஷன். ப்ளஸ் 100 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதையும் நான் பார்த்துட்ருக்கேன். அடுத்தது இந்த வந்து செயின் ஆஃப் சலூன்ஸாக மாற்றணும். ஸ்ரீ ஐஸ்வர்யாஸுங்கிற பிராண்டை செயின் ஆஃப் சலூன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஊர்லேயும் என்னோடய செயின் ஆஃப் சலூன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய அடுத்த கட்ட இலக்காக இருக்குது.
3: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டீங்க. பெண்கள் வீட்லேயே அவங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் மேம் இன்றைக்கி காலகட்டத்தில்?
4: வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணணும்னா இப்போ ஆன்லைன்லேயே நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். அடுத்தது அதான் லேர்னிங், ஸ்கில் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். மெயினாக அதுதான். நிறைய மென்டர்ஸ் கிட்டே போங்க, நிறைய படிங்க. ப்ளஸ் உங்களோட பேஷன் என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஐடியா இருக்கும். இப்போ அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு அதை வளர்த்துக்க முடியும், நம்ம தொழிலில் சாதிக்க முடியாது. ஏன் நமக்குன்னு உள்ளுக்குள்ளே ஒரு பேஷன், இதை பண்ணால் நம்ம நல்லாயிருக்கும், நமக்கு பிடிச்ச தொழில் அப்படின்னு இருக்கும் இல்லையா, நமக்குன்னு ஒரு டிசையர் இருக்கும். அதை என்னென்னு கண்டுபிடிச்சி அதை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிங்கன்னா உங்கள் சக்ஸஸ் தான் உங்களோட இலக்காக இருக்கும். ஃபேமிலி தடைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். பட் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட இதில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக அவங்க தடையாக இருக்க மாட்டாங்க. நம்மளோட மோட்டிவ் என்னங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியை நமக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்ய போகிறாங்க. அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டே இருங்க.
3: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஃபீல்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கப்புறம் பெண்களுக்கு இப்போ ஒரு இந்த ஃபீல்டுக்கு வர பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து இணைஞ்சு பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பவனர்களே,

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சிங்க. என்றைக்கும் போல் இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு தலைப்பில் நம்ம நேயர்கள் வந்து பேச போகிறாங்க. என்ன தலைப்பு நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தொழில் வளர்ச்சி இருக்குது இல்லைங்களா, பிஸ்னஸ் க்ரௌத். இதில் அதிக பயன் யாருக்கு? ஒன்று நிறுவனங்களுக்கா, இல்லை இளைஞர்களுக்கா? தொழில்நுட்பம் வளருது, நிறைய ஸ்டார்ட் அப்கள்லாம் வந்து வருது, அதே மாதிரி வேலைவாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த தொழில் வளர்ச்சியில் உண்மையான அதிகமாக பயன்படுகிறது யார் அப்படின்னா, அந்த நிறுவனங்களா இல்லை இளைஞர்களா அப்படின்ற தலைப்பில் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். பொதுவாக பன்னாட்டு நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள் அதிகமாக லாபம் ஈட்டி உலக அளவில் அவங்களுடைய அந்த கிளைகளை, பிரான்ச்சஸை வந்து விரிவுபடுத்திகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அந்த உற்பத்திக்கு பெரும் பங்களிப்பு வந்து கொடுக்குறாங்க. சந்தைகளை அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுறாங்க. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு திறமையோட ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குறதா இருக்கட்டும், இல்லை வேலை தேடுறதா இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு பங்கும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம கூட முதல் நேயராக திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா தலைப்பு வந்து இன்னைக்கு வந்து தொழில் வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, இந்த தொழில் வளர்ச்சியில அதிக பயன் வந்து நிறுவனங்களுக்கா இல்ல யங்ஸ்டர்ஸ்கா, இளைஞர்களுக்கானா? தொழில் வளர்ச்சியில மூலியமா யாரு பயனடைறாங்க, நிறுவனங்களா இல்ல யங்ஸ்டர்ஸ் ஆனா? நாகராஜ், நாகராஜ்ங்கண்ணா. உங்களுடைய கருத்துனா பேசிட்டு தான் இருக்கிறீங்க.
2: தொழில் நிறுவனங்களால இளைஞர் தான் பயனடைறாங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. எந்த ரீசன்னால சொல்றீங்கன்னா?
2: ஏன்னு கேட்டீங்கன்னா, தொழிலாளர்கள் வந்து இருக்குங்கிட்டு தானே இளைஞர்கள வேலை அவங்க கொடுக்க முடியுது இளைஞர்களுக்கு, சரிங்களா?
1: ஆமா ஆமாங்கண்ணா.
2: இளைஞர் வந்து நிறைய தொழிலாளர்கள் வேலை கொடுக்கறதுனால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இளைஞர் தானா வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படி இப்படின்னு வார்த்தை லோனை போட்டு அதை பண்ணி இது பண்ணி நிறைய தொழில் செய்யறதுக்கு சிரமப்பட வேண்டியிருக்கும். நிறுவனங்கள்ல நல்ல படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடிக்கிறாங்க. எந்த கம்பெனியா இருந்தாலும் வேலையும் கிடைக்கிறாங்க, அவங்க வேலைக்கு தகுந்த ஊழியும் கிடைக்கல. தொழில் தொழில் நிறுவனங்கள் இருக்குங்காட்டி தானே இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது.
1: ஆமா ஆமாங்கண்ணா.
2: ஏன் அவங்க இளைஞர் வேலைக்கு வேலை வாய்ப்புகளுக்கு தேடி அலையிறதோடு அவங்க வேலை கொடுத்துட்றாங்க.
1: திருப்பூர்ல இருந்து மூலனூர் ஊர்ல இருந்து ஆதவன் அண்ணா நம்ம கூட வந்து கால் பண்ணிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. அவர் வந்து குறிப்பா தொழில் நிறுவனங்கள் அவங்கதான் வந்து அவங்க அந்த ஒரு வேலை கொடுக்கறதுனால யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பயனடைகிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நேயர்கள் உங்களுடைய கருத்தை நீங்களும் பதிவு பண்ணலாம். இன்றைக்கி அந்த பிஸ்னஸ் க்ரோத் அப்படின்றது இருக்கு இல்லைங்களா, தொழில் வளர்ச்சி. இந்த தொழில் வளர்ச்சியில் அதிக பயன் யாருக்கு, நிறுவனங்களுக்கா இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கா? பொதுவாகவே வந்து ஒரு கருத்து இருக்கும், யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ ஒரு நிறுவனத்தில் ஐடி ஃபீல்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட பிஸ்னஸ் சிறந்தது, பிஸ்னஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலைக்கு போகிறத விட பல மடங்கு பணம் வரும், அவங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. இல்லை வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி இருக்கிற தொழில் வளர்ச்சியில் அதிக பயன் நிறுவனங்களுக்கா இல்லை வேலை போய் பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கா? தொழில்நுட்பம் வளருது, ஸ்டார்ட் அப்கள் பெருகி வருது, வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது, யங்ஸ்டர்ஸும் வேலைக்கு வந்து நிறையா போகிறாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாம். நீங்கள் அழைச்சி கால் பண்ணி பேச வேண்டிய நம்ம நிலையின் 9787707 தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா. நல்ல கிஃப்டா பாத்து சொல்லு.
3: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
2: ஆமாடா
3: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறதுன்னு முடிவாயிருச்சு. என்கிட்ட இல்லாதது ஒன்று வாங்கிக்குடுறா.
2: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
3: ஏன்டா கேக்குற?
2: அதான்டா, நீ தானே கேட்ட உன்கிட்ட இல்லாத ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு. அதான் கேட்டேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாண பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
3: பாட்டி, நான் தான் நம்ம சோனா எஃப்எம்ல என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேக்குறேனே, அந்த நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க.
4: மருத்துவர்களின் ஆலோசனைகள், மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள் என மருத்துவம் சார்ந்த அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில், அதாவது பிஸ்னஸ் க்ரௌத்தில் அதிக பயன் அந்த நிறுவனங்களுக்கு கிடைக்குதா இல்லை யங்ஸ்டருக்கு கிடைக்குதா, அதாவது யங்ஸ்டர் தானே அந்த நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டா இல்லை நிறுவனங்களுக்கு பெனிஃபிட்டா, அது நிறைய பேர் வந்து கருத்துக்கள் வந்து சொல்லுவாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து பிஸ்னஸ்க்குள்ளார வரணும், அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு அவங்களுடைய திறமை எல்லாமே அந்த அந்த வேலையிலே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இல்லை வேலைக்கு போகிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட ஒரு தலைப்பு தாங்க. தொழில் வளர்ச்சியில் அதிக பயன் நிறுவனங்களுக்கு கிடைக்குதா இல்லை யங்ஸ்டர்ஸ் கிடைக்குதா அப்படின்றதாங்க. ஸோ நம்ம கூட அடுத்த நேயராக யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
5: வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
1: அண்ணா ரொம்ப நலமாக இருக்குங்கண்ணா, நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்க?
5: சரிங்கண்ணா. அதாவது நீங்கள் சொல்ற கேட்டிருக்க கேள்விங்க வந்து நிறுவனத்திலிருந்து முதலாளிகளுக்கு வந்து அதிக பலனா அல்லது தொழிலாளிகளுக்கான்னு கேக்குறீங்க.
1: குறிப்பாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தானே இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க, ஸோ அவங்களுக்கு அந்த இப்போ அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்து யங்ஸ்டருக்கு தான் தேவைப்படுது. இப்போ அதனால வேலை வாய்ப்புகளும் யங்ஸ்டருக்கு வந்து கிடைக்குது.
5: ஆமாம்.
1: ஸோ யங்ஸ்டருக்கு கிடைக்குதா இல்லை நிறுவனங்களுக்கு கிடைக்குதா பயன் யாருக்கு அதிகம்?
5: இவைகளுக்கு விடவங்க வந்து அந்த நிறுவனக்காரர்களுக்கு தான் அதிகமான ஒரு லாபம், அதிகமான நெல் கிடைக்குதுன்னு நான் என்னுடைய கருத்துங்க.
1: கண்டிப்பாக.
5: ஏன்னா ஒரு தொழில் எப்படி ஒரு தொழில் நிறுவனத்தில் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சம்பளங்க.
1: சரிங்கண்ணா.
5: அதாவது ஒரு குறிப்பிட்ட சம்பளம் தான், ஒரு 4,000 அதுக்கு மேலே இல்லை. ஆனால் ஒரு நிறுவனத்தில் அப்படி இல்லைங்க, பல கோடி ரூபாய் அதுகளுக்கு லாபம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ நிறைய தொழிலாளர்களை வச்சு கேட்கும் போது நிறைய வந்து அதுகளுக்கு லாபம் வருது. மக்களுக்கு விட அவங்களுக்கு தான் லாபம் அதிகம், நிறுவனத்தாருக்கு தான் அதிக லாபம்.
1: கண்டிப்பான கண்டிப்பான.
5: அதுதான் என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பான, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்க.
5: நன்றிங்க.
1: திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டாங்க. தொடர்ந்து நேயர்கள் நீங்க இன்னைக்கு தலைப்புல பேசணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணலாம். தொழில் வளர்ச்சியில அதிக பயன் நிறுவனங்களுக்கா இல்லை இளைஞர்களுக்கா, அதாவது தொழில் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஸோ அதனால யங்ஸ்டர்ஸ் பயன்படுறாங்களா இல்லை அந்த நிறுவனங்கள் தான் பயன்பெறுதா, அதிகமான பயன் யார் பெறுறாங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். நம்ம நிலையின் 9787-7107-8 தொடர்ந்து இரண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடல்களை தொடர்ந்து நேயர்கள் கூட பேசிட்டே இருக்கலாம். இப்ப பாட்டை கேட்டுருங்க.

0: ஏப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: சமயம் ஆனாலும் தண்ணீர் இல்லை என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி தொழில் வளர்ச்சி அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா இடங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டியாக மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ வளர்ச்சியில் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அப்படி இருந்தாலுமே இந்த தொழில் வளர்ச்சியில் அதிக பயன் வந்து நிறுவனங்களுக்கு கிடைக்குதா இல்லை யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்குதா? இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் யங்ஸ்டருக்கு வந்து வேலை வாய்ப்புகளும் வந்து கிடைக்குது. ஸோ தொழில் வளர்ச்சியில் அதிக பயன் நிறுவனங்களுக்கா இல்லை யங்ஸ்டருக்கா அப்படின்ற ஒரு தலைப்பில் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நம்ம கூட இப்ப யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தாதகாப்பட்டியில இருந்து ருக்மணி பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி
4: வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம்.
3: வணக்கம் பாட்டி. சொல்லுங்க பாட்டி,
4: எப்படி இருக்கீங்க?
3: பாட்டி ரொம்ப நல்லமா இருக்குங்க. பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சரி, நல்லா இருக்கும். சாமி பேசலாமா?
3: பேசலாங்க பாட்டி.
4: அதாவது தொழில் வளர்ச்சியில நிறுவனமா மக்களுக்கு பயன் தருவது எப்படின்னு கேக்குறோம். ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுல நிறைய அமௌண்ட் போட்டு தான் ஒரு மூலதனம் தயாரிக்கிறாங்க. மூலதனத்துக்காக நிறைய பணம் செலவு பண்றாங்க. அந்த மூலதனத்தை

0: எடுத்துப்பா மக்களுக்கு வேலை வாய்ப்பு தராங்க. வேலை வாய்ப்பு கொடுக்கும் போது வேலையும் ஜனங்க செய்யறாங்க. ஆனா மூலதனம் போடும் போது அந்த மூலதனத்துக்கு நிறைய கவர்மெண்ட் லோனு இல்ல அக்கம் பக்கம் கடன் வாங்கி இந்த மாதிரி பண்ணிதான் ஒரு பிசினஸ ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரும்போது அந்த மாசம் மாசம் கிடைக்கிற பணத்துல இப்போ ஒரு 50 லட்சம் போடுறேன்னா 20 லட்சம் லாபம் வருதுன்னா அதுல 15 லட்சம் மக்களுக்கே போயிடுது. மக்கள்னா தொழிலாளர்களுக்கே போயிடுது. மிச்சம் இருக்கிற 5 லட்சத்துல அவங்க வாங்கின கடனை அடைக்கணும். கவர்மெண்ட்ல வாங்கினாலும் சரி பிரைவேட்ல வாங்கினாலும் சரி எல்லாத்துக்கும் அடைச்சது போக கையும் காலம் தான் மிச்சம்னு இருக்கும். இது வந்து அது கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி இருக்கும். ஒரு 1 இயர் 2 வருஷம் இப்படி ஆயிடுச்சுன்னா அந்த அசல கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வரும்போது அசலும் வட்டியும் கட்டிட்டு வரும்போது அசல் அமௌண்ட் குறையும். அசல் அமௌண்ட் குறையும் போதுதான் இந்த மூலதனத்துல இருந்து நிறைய கிடைக்கிற அமௌண்ட்ல இருந்து அவனுக்கு அந்த அசலை கட்டும் போது கம்மியா கட்டிட்டு லாபம் கிடைக்கும். அது வரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த முதலாளி
1: தொழில்
0: நடத்துறவன் அதனால கொஞ்ச நாளைக்கு முதலாளி கஷ்டப்பட்டு தான் கட்டையாகணும். அவனும் கடங்கார மாதிரி தான் இருப்பான். அதுக்கப்புறம் மேல தான் ஒரு 2-3 வருஷம் ஆனவர்த்தி தான் அப்புறம் அவன் வளர்ச்சி அடைந்தவன் தான் ஆகிறான். அது வரைக்கும் நிறுவனங்களுக்கு கஷ்டம்தான். வளர்ச்சி அடைந்த வாட்டி தான் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்குது. அதுக்கு அந்த லாபம் கிடைக்கும் போதும் போனஸ்ன்னு கொடுக்கறாங்க. ஒரு பண்டிகைனா போனஸ் இந்த மாதிரி லாபத்தில் இருந்ததான் தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுக்கறாங்க. முழுக்க முழுக்க லாபம் அவங்களே வச்சுக்கிறது இல்லை. அதனால நிறுவனங்கள் வந்து வேலை கொடுக்குது, வேலை வாய்ப்பு மக்களுக்கு கொடுக்க தொழிலாளர்களுக்கு கொடுக்குது. இருந்தாலும் நிறுவனங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த இதாக தான் கொஞ்ச நாள் ஆகணும். ஆனா வளர்ச்சி அடைஞ்சிடும்.
1: சரிங்க பாட்டி, நிறைய
0: என்னோட கருத்து
1: உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பிரீஃபா வந்து விளக்கமா வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி.
0: நன்றி சாமி, நன்றி.
1: ருக்மணி பாட்டி விலாவரியா என்ன அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து அந்த ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப விலாவரியா வந்து பகிர்ந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி. இப்ப தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடல்களை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். தொழில் வளர்ச்சியில் அதிக பயன் நிறுவனங்களுக்கா இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கா அப்படின்ற கருத்தில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. த்ரீ டூ ஒன் ஹோலா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: ஹலோ ஹலோ அண்ணா,
1: கேட்கலைங்கண்ணா?
0: அண்ணா கேட்குதுங்களா? வணக்கம் வணக்கம்
1: அண்ணா.
0: ஆ வணக்கம்
1: வணக்கம் நாகராஜ், என் குரல் இப்போ கேட்க ஆரம்பிச்சேன்.
0: ஆ கேட்குது கேட்குதுங்கண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா.
1: சரி, மிக்க மகிழ்ச்சி நாகராஜ். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தொழில் நிறுவனங்களை தாண்டி இளைஞர்களுக்கு தான் இந்த தொழில்துறை நிறுவனங்கள் புதுசாக வரதுனால வாய்ப்புகள் அதிகம். காரணம் மூணு. ஒன்று, தங்களுடைய தனித்திறன் இருந்தது அப்படின்னா அந்த தனித்திறனை எக்ஸிபிட் பண்ற மாதிரி நல்ல தொழில் துறை நிறுவனங்கள்ல வேலைக்கு செய்யும் பொழுது அவங்களுடைய டேலண்ட் எக்ஸிபிட் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வளரும். உதாரணத்துக்கு இளைஞர்கள் வேலைக்கு போகும்பொழுது ஆப்வியஸ்லி சம்பாதிப்பாங்க. சம்பாதிக்கும் பொழுது அவங்களுடைய அந்த படிநிலையும் குடும்பத்தினுடைய பொருளாதாரமும் சூப்பராகும். ரெண்டு. மூணாவது, அவங்களுக்கு வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு வரும். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூனிக்கா செய்யும் பொழுது, அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் பொழுது, அவங்களுக்கு வித்தியாசமா யோசிக்கும் பொழுது, அவங்களுக்குரிய ஐடென்டிட்டி அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஆஹா, நம்ம சூப்பரா பண்ணிருக்கோம், இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அடுத்த படிநிலைக்கு போவதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது இதுதான். அதனால அது நிச்சயமாக இளைஞர்களுக்கு தான் நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு கருத்து நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. கால் பண்ணதுக்கு நன்றி.
1: பை பை.
0: காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணா நம்ம கூட வந்து கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அதிகமான ஒரு பெனிஃபிட் இருக்குது, அவங்க வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சமயத்தில் அவங்களுக்கு சம்பளமும் கிடைச்சிட்டே இருக்கும், அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதிகமான பயன் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம நேயர்கள் வந்து தொழில் நிறுவனங்களுக்கும் அதிகமான பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு அதிக பயன் எடுத்துக்கிட்டால் அப்படியும் சொல்லிட முடியாது. அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அவங்க போட்ட முதலே எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம நேயர் வந்து சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், சாரி கால் பண்ணலாம். கால் பண்ணி என் கூட வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையை 9787770178. தொடர்ந்து விட்டு போனியே அப்படின்ற ஒரு பாடல் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில்
2: உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிறுக்கிறு சுத்தி

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. தொழில் வளர்ச்சியில் அதிக பயன் நிறுவனங்களுக்கு கிடைக்குதா, இல்லை அந்த நிறுவனங்கள்னால

0: அதிகமாக வாய்ப்புகள் உருவாக்கப்படுது, இளைஞர்களுக்கு தான் பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலையே 9787770107. இப்போ நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, ஸ்டீல் பிளான்லேருந்து எழிலரசி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா
1: வணக்கம். நாகராஜ் ஏற்கனவே நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: எல்லாருமே நலமா இருங்க அக்காங்க. அக்கா நீங்க எப்படிங்க இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்ப்பா.
0: சரிங்கக்கா, சரிங்கக்கா.
1: இன்னைக்கு தலைப்பு நல்ல அருமையான தலைப்பு எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிங்க அக்கா.
1: பாத்தீங்கன்னா, தொழில் ஒரு ஒரு தொழில் வளர்ச்சிக்காக ஏற்படுத்துற ஒரு நிறுவனம், எந்தெந்த தொழிலாக எப்படிப்பட்ட நிறுவனங்கள்லாம் பல பலவிதமான தொழில் வளர்ச்சியில நிறுவனம் வந்து முக்கிய பங்கு வந்து வகித்துட்டு இருக்கு. தொழில அதிபர்கள் வந்துட்டு தொழிலாளிகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. வாய்ப்பு வந்து நிறுவனங்கள் கொடுத்தாலும் உழைப்பு என்பது வந்து தொழிலாளர்களை உழைக்கிற அளவுக்கு தான் ஊதியமும் கிடைக்கும். அது சில நேரங்கள்ல வந்து சில இடத்துல ஒரு சில பேர் வேணா அவங்களை வந்துட்டு அந்த உழைப்புறதுக்கு கிடைக்காம இருக்கிறதுனால எல்லாமே தவறு நடக்கிறது இல்ல, எங்கேயோ ஒரு விஷயத்துல தவறு நடக்கிறது இதாகுது. வளர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறுவனங்களுக்கு தான் லாபம் அதிகமா வருது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு சமீபமா.
0: சரிங்கக்கா, சரிங்கக்கா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா, ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. அக்கா வந்து நிறுவனங்களுக்கு தான் அதிகமான ஒரு பயன் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு கால் பண்ண எல்லாருமே அவங்க வந்து ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் கொடுத்து இதனால இந்த ஒரு கருத்தை நான் வந்து சொல்றேன் அப்படின்றதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 வருடங்கள் ஆகும். அவங்க எவ்வளவோ கடன் வாங்கி முதலீடு பண்ணியிருப்பாங்க. அந்த 3 வருடங்களுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த பணத்தையே வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னும் ஒரு முக்கியமான கருத்து வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம நேயர்கள். அதே மாதிரி யங்ஸ்டர் வந்து ஒரு நிறுவனத்தில் போயிட்டு வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு சம்பளமும் கிடைக்குது, அதே மாதிரி பாராட்டுகள் கிடைக்கும், அதே மாதிரி வந்து அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம், அப்ரிசியேஷன் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போவாங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கும் அதிகமான பயன் இருக்குது, அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக வந்து போயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிறுவனங்கள்னால யங்ஸ்டர்ஸ்க்கும் பயன் இருக்குது, அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்னால நிறுவனங்களுக்கும் பயன் இருக்குது. இந்த தொழில் வளர்ச்சி நிறுவனங்களுக்கும் நல்லது தான், யங்ஸ்டர்ஸ்க்கும் நல்லது தான், யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான நல்லது. ஏன்னா அவங்க வந்து வேலை வாய்ப்புகளுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம வந்து வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களை வந்து பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போனது, கால் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். இப்போ ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. பாய் பண்ணியர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். அப்படி முதல் விஷயமா என்ன அப்படின்னா, அதாவது ட்ராவல்லாம் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த வாந்தி, தலைச்சுற்றல் போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ கேட்டுட்ருக்க நேயர்கள், ஆமாம் நாகராஜ், எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைப்பாங்க. ஆனால் அது ஏன் வருது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியாது. அதுவும் குறிப்பாக வந்து அது மாதிரி ட்ராவல் அப்படின்னு வரும்போதே அவங்க எலுமிச்சம்பழத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது வந்து எடுத்துக்கிட்டே வந்து பயணிப்பாங்க. ஸோ அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து அவங்க கையில் வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எதனால் வருது, அதை வந்து தடுக்க முடியுமா போன்ற கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும்.

அதாவது அந்த தலை சுற்றுறது, குமட்டல், வாந்தி, இந்த பிரச்சனைகள் வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோஷன் சிக்னஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய கண்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய காதுகள் உடல்லிருந்து மூளைக்கு வந்து முரண்பாடான வெவ்வேறு சமிக்கைகளை வந்து அனுப்பும்போது ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த குமட்டல் போன்ற விஷயங்கள். அதாவது இது எப்படி வருது, அதாவது காதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெஸ்டிபுலார் அப்படின்ற ஒரு அமைப்பு வாகனம் நகர்றதையும் அதில் ஏற்படுற அசைவுகளையும் துல்லியமாக உணர்ந்து மூளைக்கு வந்து செய்தி அனுப்பும். ஆனால் காரோட உள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்தகம் படிக்கும்போதோ இல்லை மொபைல் ஃபோன் பார்க்கும்போதோ இல்லை நம்ம வந்து கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிவிலாம் வந்து இருக்கும் அந்த ட்ராவல்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு வரும்போது நம்ம காது மட்டும் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்றத உணர்த்தோம், நம்மளுடைய கண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறோம், டிவி பார்த்துட்ருக்கிறோம் அப்படின்றதே வந்து நினச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுறதுனால அந்த சமிக்கைகள் வந்து அந்த சிக்னல்ஸ் வந்து மிக்சட் ஆகும்போது மூளையில் ஒரு பிரச்சனைகள் வந்து ஏற்படுது, ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வந்து ஏற்படுது. ஸோ அதனால தான் இந்த ஒரு பிரச்சனை வர்றதா மருத்துவ நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் ட்ராவல் பண்ணுறவங்க அவங்க வந்து வெளியில் வேடிக்கை பார்த்துட்டே வரும்போது இந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து அவங்க வந்து தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம பயணம் பண்ணுறப்ப நேராக பார்த்த மாதிரி வந்து அமரணும். காரில் இருக்கக்கூடிய அந்த இருக்கையிலோ இல்லை ரயில் விமானத்தில் பயணம் செய்யும்போது அந்த திசையை நோக்கி நம்ம வந்து உட்காரணும். ஜன்னல் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் நம்ம வந்து உட்காரணும். நமக்கு ஒருவேளை இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, இல்லாட்டியும் நம்ம வந்து எப்பயும் போல உட்காந்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும். இந்த ஒரு விஷயங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்து குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துலேருந்து இந்த டிராபிக் ஐலண்டில் நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன் சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்குது. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
2: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
3: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
2: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
3: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
2: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
3: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
2: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
4: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
5: டெக் குரு நிகழ்ச்சி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகர

0: ஆச்சு பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம கூட வந்து மருத்துவர் சிவராஜ் சார் இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் சார் உடற்பயிற்சி அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குங்க சார். கண்டிப்பாக ஒருத்தர் ஜிம்முக்கு போகணுமாங்க சார், இல்லை மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணலாமா சார்?
1: ஒன்று வந்து நம்மளோட தேவைகள் நம்மளோடக்கு என்ன அக்சஸபிளாக இருக்குங்கிறத பொறுத்து தான். இப்போ என்னென்னா எல்லாருமே ஜிம்முக்கு போக முடியுமாங்கிறது ஒன்று சந்தேகம். அது வந்து ஒன்றா ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா நேரின்மையாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை ஒன்று டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா, இனிஷியலாக எனக்கு தெரிஞ்சு என்னோடய சர்க்கிளில் இருக்கிறவங்கள அந்த ஒரு வருஷம் பே பண்ணிவிட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் நின்றவங்க தான் அதிகம் கண்டினியூ பண்ணுறதுங்கிறது இல்லாமல். அந்த மாதிரி அவங்களால கண்டினியூ பண்ண முடிஞ்சது நேரம் அடிக்குவேட்டாக இருக்குதுன்னா அதில் பண்ணுறதுல தப்பில்லை, அதுதான் கண்டிப்பாக பண்ணுமானா கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ரலாக என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இது பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் எப்பயுமே மல்டிப்புள் ஆக்டிவிட்டீஸில் வந்து வச்சுக்கணும். மல்டிப்புள் ஆக்டிவிட்டீஸ்னால் ஒன்று வந்து ஒரு நாள் ஜாகிங் பண்ணலாம், இல்லை வாக்கிங் பண்ணலாம், இன்னொரு நாள் சைக்கிளிங் பண்ணலாம், அதை தவிர ஸ்விம்மிங்க்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா ஸ்விம்மிங் பண்ணலாம், அது ஸ்விம்மிங் முடியலையா அடுத்தது வந்து யோகாசனம் அந்த மாதிரி இருக்கிற இதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிப்புள் ஆக்டிவிட்டீஸ், இன்னொரு நாள் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் நிறையா இருக்குது யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இது வரும், அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். இதுக்கு நடுவில் கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு நாள் இருந்தா ரெண்டு நாளைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் வச்சுக்கணும், அதாவது சின்ன கேமாக கூட இருக்கலாம், குழந்தைங்க கூட விளையாடுறது எதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி மல்டிப்புள் ஆக்டிவிட்டீஸ் வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த இது வந்து சஸ்டைனபிளாக இருக்கும். நீங்கள் இப்போ நான் ஜிம்முக்கு போகிறேன்னா 6 to 7 ஒரு டைம் ஏதோ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், பட் ஒரு 2-3 கேப் இருந்துச்சுன்னா 4th போகணுமா அப்படிங்கிற கேள்வி தான் வரும். அப்படியே நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதோட போகிற தன்மை வந்து நின்றுக்கும். அதுவே இது மாதிரி மல்டிப்புள் ஆக்டிவிட்டீஸ் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களதில் வந்து இதில் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒன்றா வாக் பண்ணுறதோ அந்த ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிறதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஜிம் ஆக்டிவிட்டீஸ் அது குழந்தைங்களோட விளையாடுறது, இல்லை ஷட்டில் அந்த மாதிரி ஏதாவது சின்ன கேம்ஸ் விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நாள் என்றைக்கு வரும்ன்றது இதுலேயே உங்களுக்கு வந்து ஒன்றா வந்து அந்த நாட்களை வந்து அதிகப்படுத்துவீங்க, 2 போகிறது வந்து 4 அந்த மாதிரி மாற்றுவீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மல்டிப்புள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது எப்பயுமே வந்து அந்த சஸ்டைனபிலிட்டி வந்து ரெகுலாரிட்டியும் சஸ்டைனபிலிட்டியும் வந்து அதில் வரும்.
0: கண்டிப்பாங்க சார், நிறைய விஷயங்களை

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பை எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்.

மனமே நலமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோடு நம்ம வந்து இந்த நேரத்தில் பேசுவோம். அப்படி ஒரு கேள்வி கேட்டால் நம்ம மனசு வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லும். ஸோ எல்லாருமே அவங்களுடைய மனசுக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனமே நலமா அப்படின்ற ஒரு விஷயம்தான். அப்படி கேட்டுகிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு டிப்ரெஷன் கவலையெல்லாம் இருந்துச்சுன்னா ஆரம்பத்திலே சரி பண்ண முடியும். மன அழுத்தத்தை வந்து மூணு வகைகளாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு மன அழுத்தம் வருது அப்படின்னா அது தானாகவே சரியாகக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஆரம்ப நிலை. ரொம்ப ஒரு கவலையெல்லாம் வந்துச்சு அப்படின்னாலும், இல்லை தற்கொலை எண்ணமே வந்தால் கூட அது வந்து செயல்படுத்த தோன்றாது. நாளைக்கு வந்து சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இருக்கும். கவுன்சிலிங் கொடுத்தா கூட அதிலிருந்து மீண்டு வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஆரம்ப கட்ட நிலை. அந்த மூன்றாவது நிலை தீவிர மன அழுத்தம். இதில் வந்து எப்படி வெளிவருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. அதுலேயே வந்து ரொம்ப மூழ்கி போய் வந்திருப்பாங்க. தற்கொலை எண்ணம் வந்து அவங்களை துரத்தும். அதனால் யாருக்குமே எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த விஷயத்துலேயும் ஒரு நம்பிக்கை இருக்காது. இது ஒரு சில மாதங்கள் வருடங்கள் வரைக்கும் கூட சில பேருக்கு வந்து நீடிக்கும். இதை மருந்து மாத்திரைகளால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனநல ஆலோசகர்கள் மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மூன்று நிலைகள் தவிர இன்னொரு ஒரு விஷயம் வந்துருக்கு. அதாவது யூனிபோலார் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பைபோலார் டிப்ரெஷன் அப்படின்னு இன்னும் ரெண்டு வகைகள் வந்து. இந்த யூனிபோலார் டிப்ரெஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வருத்தமாக கவலையாக இருக்கும், அடுத்தடுத்த நாட்களில் அது வந்து சரியாயிரும், அப்புறம் திரும்பியும் வந்து ஒரு கவலை வருத்தத்துக்குள்ளார போவாங்க, அப்புறம் மறுபடியும் மீள்வாங்க. இது சில நாட்கள் சில வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் வரைக்கும் கூட வந்து நீடிக்கலாம். இது வந்து யூனிபோலார் டிப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு வகை பைபோலார் டிப்ரெஷன். இந்த வகை மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கவலை ரொம்ப அதீதமாக இருக்கும். அதிலிருந்து சகநிலைக்கு வருவாங்க. உடனடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு வந்து போவாங்க. அதற்கு காரணமே வந்து இருக்காது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கவலையோ மகிழ்ச்சியோ இரண்டுமே வந்து இவங்களுக்கு ரொம்ப அதீதமாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து பைபோலார் டிப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு டிப்ரெஷன் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: முக்கியமான பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட வந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, இந்த வயிற்று வலி சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி வந்து வரும், அது நிறைய ரீசன்னால வரும். வாமிட்டிங் சென்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், வாமிட் வர மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுட் பாய்சனோட ஒரு அறிகுறியாக கூட வந்து இருக்கலாம். அது ஃபுட் பாய்சனா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வயிற்று வலி சாப்பிட்டவுடனே வாந்தி வர மாதிரி இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கலாம். நம்ம கூட வந்து கிரிஜா அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா இதுக்கு வீட்டுமுறை வைத்தியத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அக்கா?
7: ஃபஸ்ட்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கா அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு வாமிட்டும் வரும், லூஸ் மோஷன் ஆகும். அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, லெமனை வந்து நல்லா டார்க்காக அப்படியே 2 லெமனை ஃபுல்லாக புளிஞ்சு விட்டு அப்படியே குடிச்சிடுவோம். பசங்க, குட்டி பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சக்கரை கொஞ்சம் கலந்து அப்படி கொடுத்துட்டோம்னா ஃபுட் பாய்சன் இருந்து அப்படியே ஸ்டாப் ஆகிக்கும். இல்லை, அதுக்கு மேலே எதாக இருக்குது அப்படின்னா, கொய்யா இலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இது பண்ணி சாப்பிடும். அதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை வந்து அரைச்சி சாப்பிட்டோம், உருண்டு பிடிச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுவும் சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் எங்களை வந்து மேக்ஸிமம் வந்து லெமனில் உங்களுக்கு ஓரளவுக்கு கட்டுப்பட்டுரும். அப்புறம் அப்பயும் எங்களுக்கு இதாக இல்லைனா மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போகும். அதுலேயும் எங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அப்புறம் டீ காஃபி சேர்க்கணும், லூஸ் மோஷன் ஆனிச்சுன்னா டீ காஃபி சேர்த்தாமல் மோர் குடிக்கும். ஸோ இதெல்லாமே நமக்கு பேசிக்கான ஒரு விஷயம். இது ஆரம்ப காலத்தில் இருந்தது, இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணுறது இனிஷியல் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும். கொஞ்சம் முட்டி போயிடுச்சுனா தான் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக. இனிஷியலாக பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சோம்னா அடுத்த கட்டத்தை நம்ம.
6: ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்கக்கா. அதாவது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. லெமன் மட்டுமே வந்து ஒரு ஜூஸ் மாதிரி வந்து போட்டு குடித்தா அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி வந்து சரியாகலை அப்படின்னா, அதாவது லெமன் புழிஞ்சு விட்டு குடித்து சரியாகலை அப்படின்னா, அப்புறம் வந்து மருத்துவர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதுதான் நம்மளுடைய தாத்தா பாட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இல்லை அப்படின்றதையும் வந்து

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்

பொழுதுபோக்கு இதை பற்றி பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி உணவு முறைகள் பற்றி பேசக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம், அதாவது இந்த மாதம் முழுவதுமே இந்த நேரத்தில் உணவு முறைகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது நிறைய பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகிப்புத்தன்மை இருக்கும். அதாவது சில அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது பால், அதுக்கப்புறம் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இந்த சாப்பிட்ட ஒரு 30 நிமிஷத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு உப்பசம், வாயு தொல்லை, கடுமையான வயிற்று வலி, தசைப்பிடிப்பு, இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் வந்து வரும். அதே மாதிரி முகத்தில் பருக்கள் வரதுக்கு கூட அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அடிவயிறு, இடுப்பு பகுதியை வந்து சுற்றி பார்த்திங்க அப்படின்னா எடை அதிகரிக்கிறது போன்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பால் பொருட்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கான முதல் தீர்வாக வந்து இந்த பால் பொருட்களை அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. பாலை உணவுலேருந்து 2-3 வாரங்களுக்கு அவங்க வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும். அதாவது ஒரு டெம்பரவரியாக, ஒரு பல வருடங்களாக சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, ஒரு அதிகபட்சமாக ஒரு 2 வாரம் வந்து தவிர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரியானதுக்கப்புறமா லாக்டோஸ் ஓவன் இருக்கிறதா அப்படின்ற

கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க, எக்ஸாம்பிள் பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சாப்பிட்டா இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னா, அவங்க எது அதெல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்னா, பால், எருமை பால், பாலாடை கட்டி, வெண்ணெய், ஐஸ்கிரீம், பால் பவுடர், இது எல்லாமே பால் பொருட்களை வச்சு தயாரிக்கப்பட்ட ஒரு தயாரிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பதிலாக அவங்க வேறையும் எடுத்துக்கலாம், சோயா பால் எடுத்துக்கலாம், பாதாம் பால் எடுத்துக்கலாம், தேங்காய் பால் எடுத்துக்கலாம், ஓட்ஸ் மில்க் எடுத்துக்கலாம், லாக்டோஸ் இல்லாத பால் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பால் பொருட்களை தவிர்க்கும் போது உடலில் கால்சியம் அதுக்கப்புறம் வைட்டமின் டி குறைபாடு வந்து ஏற்படும். அந்த ஒரு 2 weeks நம்ம வந்து எடுத்துக்காமல் இருக்கும் போதும், ஸோ அதுக்கப்புறம் வந்து லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எடுக்காத போதும். அதுக்கு பதிலாக வேறு என்ன சாப்பிட்றது அப்படின்னா, கீரை, எள், அதுக்கப்புறம் சோயா பொருட்கள், மீன், இதெல்லாம் வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில திவாகர் என் கூட. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில இன்னைக்கு திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமையான சூப்பரான ஒரு வெப்சைட் தான் சொல்ல போறேன். நம்ம நிறைய ஏஐ வெப்சைட் யூஸ் பண்ணியிருப்போம். என்னதான் பல ஏஐ வெப்சைட் யூஸ் பண்ணாலும் அந்த எல்லா வெப்சைட்டுக்குமே காமனான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ப்ராம்ப்ட். நீங்கள் எந்த ஏஐ வெப்சைட் எடுத்துக்கிட்டாலுமே அங்கே ப்ராம்ப்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ராம்ப்டை நம்ம கரெக்டாக போடுறோமா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ராம்ப்டுக்குன்னே ஒரு தனி வெப்சைட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா எல்லா வகையான ப்ராம்ப்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு காமிக் ஆட் ப்ராம்ப்ட், இமேஜ் ப்ராம்ப்ட், அதுக்கப்புறம் எந்த மாதிரி இமேஜ் வேணும் அப்படிங்கிற ப்ராம்ப்ட், எல்லாத்தோட ப்ராம்ப்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வெப்சைட்டுக்கான ப்ராம்ப்ட்டுமே இருக்கும். இப்போ மிட்ஜர்னி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராம்ப்ட், இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ராம்ப்ட், இல்லை வீடியோ ப்ராம்ப்ட் வேணும்னா அதுக்கான ப்ராம்ப்ட், இந்த மாதிரி பல வகையான ப்ராம்ப்ட் இருக்கும். அதுக்காக ஒரு சூப்பரான வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராம்ப்ட் பேஸ் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் ப்ராம்ப்டை பார்க்கறது மட்டும் இல்லாமல் ப்ராம்ப்டை செல் கூட பண்ணலாம், அதாவது ப்ராம்ப்டை விற்கலாம். இப்போ எல்லா ஏஐ வெப்சைட்லேயுமே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட்ஸை நீங்கள் விற்கிறதுக்கு இந்த ஒரு வெப்சைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஆப்பையே வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதுலேயே நிறையா டெம்ப்ளெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு வெப்சைட்டில் எக்கச்சக்கமான ப்ராம்ப்ட் இருக்குது, ஆனால் இந்த ப்ராம்ப்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுன்னா காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ராம்ப்டுக்கும் ஒவ்வொரு ரேட் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நிறையா ப்ராம்ப்டில் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் விற்கணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை ட்ரை பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட பெயர் promptbase.com அப்படிங்கிறது அதோட பேர். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: 7.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்ப விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக்குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க 7.8 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்களை அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஸ்மார்ட் போன் தான் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைலில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு மொபைலில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ட்ரை பண்ணலாம். இந்த மொபைலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெனோ 16C, அதாவது ரெனோ 16 ஒரு இன்னொரு வெர்ஷன் கூட சொல்லலாம். இந்த மொபைல் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ரெனோ 16 அந்த வேரியண்ட்டில் இருக்கிற மாதிரியான டிசைனில் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்டலாமா. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காம்பேக்டான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய டிஸ்பிளே இல்லை, ரொம்ப சின்ன டிஸ்பிளே ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல்ல, ஒரு காம்பாக்டான ஃபிளாக்ஷிப் மொபைல்ல என்ன டிஸ்ப்ளே கொடுக்கணுமோ அதே டிஸ்ப்ளே தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. அது முன்னாடி உங்களுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க, பின்னாடி உங்களுக்கு ட்ரிபிள் கேமரால ஃபிளாஷ் லைட்டோட வருது. இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டா 6 இன்ச்சுக்கு மேலே கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே செமையா இருக்கு. சைடில் உங்களுக்கு டெடிக்கேட்டடான ஒரு ஏஐ ஸ்னாப் கீ கொடுத்துருக்காங்க, ஏஐக்குன்னே ஒரு தனி பட்டன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் இந்த மொபைலில் ரொம்ப ஸ்லிம்மாக ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் எலகண்ட்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கே செமையான ஒரு லக்ஸரி ஃபீல் கொடுக்குது. இது இல்லாமல் இந்த மொபைலில் நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் இது. இதை தாண்டி இந்த மொபைலில் பின்னாடி உங்களுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால, அந்த 3 கேமராவில் மெயின் கேமராவாக உங்களுக்கு 50 மெகா பிக்சலும் செகண்டரி கேமராவாகவும் 50 மெகா பிக்சல், அது கூட 8 மெகா பிக்சலுக்கு ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. மீடியாஸ்டெக் டைமென்சிட்டி 7300 ஆக்டோ கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலர் ஓஎஸ் 16 வெர்ஷனோட தான் வருது. ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஓஎஸ் இது கலர் ஓஎஸ். மற்ற ஓஎஸோட கம்பேர் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இது இல்லாமல் இந்த மொபைலில் உங்களால் 4K வீடியோஸும் எடுத்துக்க முடியும். இதில் நிறைய வீடியோஸ் அந்த ஃபோட்டோவுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஐ மைண்ட் பைலட்டு, ஏஐ பில் மேனேஜர், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து சூப்பரான விஷயம். பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்டுக்கு ஒரு ஃப்ளாஷ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இருக்க ஒரு சூப்பரான விஷயங்கள்லாம் ஒரு காம்பாக்டான டிசைனில் ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓப்போ 16C ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதோட தற்போதைய விலை 46999 ரூபாய், 128 GB, அது கூட 8 GB ரேம் வேரியன்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிவ்யூஸில் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு தேவைப்பட்ட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது வாக்கரனுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டுவாங்க

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா, நல்ல கிஃப்டா பாத்து சொல்லு.
2: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
1: ஆமாடா
2: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது முடிவாயிருச்சு. என்கிட்ட இல்லாதது ஒன்னு வாங்கி குடுறா.
1: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
2: ஏன்டா கேக்குற?
1: அதான்டா, நீ தானே கேட்ட உன்கிட்ட இல்லாத ஒன்னு வாங்கி கொடுக்கணும்னு, அதான் கேட்டேன்.

0: அது மழை ஏதோ ஒரு நாள் வருது, ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: காரியம் சிதறும். சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7107 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787-7010078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைன்னா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கார். யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிறிஸ்தா இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் கோகுல். கோகுல், இப்போ இந்த கியூஆர் கோடை வச்சு ஸ்கேம் பண்ணுறது நிறையா கடைகளில் நடந்திருக்கு. நிறையா சின்ன சின்ன கடைகளில், ஒரு பிஸியாக இருக்க ஒரு கடையில், ஹோட்டல்ஸோ இல்லை தள்ளுவண்டி கடையோ இந்த மாதிரி இடத்துல நிறைய இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கியூஆர் கோடு ஸ்கேம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறப்ப எங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நான் சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேன், இந்த கியூஆர் கோடு அப்படிங்கிறது நம்ம எல்லா கடைகள்லையுமே இப்போலாம் வந்து பார்க்க முடியுது. இந்த யூபிஐ பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் பெரும்பாலும் இருக்க கடைகள்லாம் பார்க்க முடியுது. அந்த மாதிரி இருக்கிறப்ப கியூஆர் கோடு அப்படிங்கிறத அவங்க அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்க ஒரு கோடை எடுத்து அந்த கடையில் ஒட்டியிருப்பாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருப்பாங்க. இல்லைன்னா அந்த சவுண்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், அந்த சவுண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரூபாய் பெறப்பட்டது அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிறப்ப ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அவங்களோட ஸ்கேமர்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த கியூஆர் கோடை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த சவுண்ட் பாக்ஸுக்கு மேலேயோ அப்படியே தெரியாத மாதிரி ஒட்டுறதோ, இல்லை அந்த மாதிரி கடைகளில் ஒட்டி வச்சிருக்க அவங்களோட கடைக்காரரோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகியிருக்க கியூஆர் கோடு மேலே இந்த ஸ்கேமர்ஸோட கியூஆர் கோடு ஒட்டி வைக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுறப்ப இந்த மோசடிகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி படிச்சிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கியூஆர் கோடு யார் ஸ்கேன் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அந்த ஸ்கேமர்ஸ்க்கு தான் அமௌண்ட் போகும். இப்போ ஒரு சில பேர் சவுண்ட் பாக்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப அந்த சவுண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்துடுது, அதுலேருந்து அவங்க உஷாராகிக்கிறாங்க, தெளிவாகிக்கிறாங்க. ஆனால் அந்த செவுத்துலலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க கியூஆர் கோடு, அந்த கியூஆர் கோடு மேலே ஒட்டுறது ஒரு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கடைக்காரர் கண்டுபிடிக்காத வரைக்கும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா கோகுல்?
1: இதை தடுக்கிறதுக்கு என்னென்னா, அந்த ஆப்பில் பொறுத்த வரையும் இந்த ஃபோனில் மட்டும்தான் காமிக்குமோ ஒழிய, நீங்கள் சவுண்ட் பாக்ஸஸ் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் காமிக்காது. ஸோ சவுண்ட் பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் வராது. ஸோ சவுண்ட் பாக்ஸில் சவுண்ட் வரலினாவே நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம், அது வந்து ஸ்கேம் தான் அப்படிங்கிறது. ஸோ உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், உங்களுக்கு மெசேஜஸ் கிரியேட்டர் வந்திருக்காங்கவையும் செக் பண்ணிக்கணும்.
0: அதாவது ஒரு டைம் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சவுண்ட் பாக்ஸ்லேருந்து சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் வச்சு நம்ம கொஞ்சம் உஷாராகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் நமக்கு வந்து பே பண்ணாலும் ஒரு டைம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தெளிவாக புரிஞ்சது கோகுல், இதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். இது பார்க்குறேன் கூட இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம கூட திங்க் இன்ஃபோ எக்ஸ்போர்ட் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய கோகுல் கிறிஸ்தா இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு டெக் குரு நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு வாங்க. மீண்டும் நிகழ்ச்சியில் பாடலுக்கு பிறகு இணையலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். திவாகர் என்னுடன்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

நன்றி மக்களே.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா உங்க கூட பேசுறதுக்காக இன்னைக்கு வந்தாச்சு. ஹாய் பிரதீபா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். இன்னைக்கான டே எப்படி இருக்கு?
1: செம்மையா இருக்கு. உங்களுக்கு என்ன, கொஞ்சம் வெயில் தான் போட்டு தருது.
0: ஓகே ஓகே பிரதீபா. ஸோ இன்றைக்கும் நம்ம மக்கள் கிட்ட சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான வைரலான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்றத நம்ம மக்கள் கிட்ட வந்து சொல்லிடலாமா?
1: ம், கண்டிப்பாக.
0: ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு தலைப்பில் பேசலான்னு வந்திருக்கோங்க. ஒரு தலைப்பு எடுத்து வச்சுருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு டைம் பீரியட், ஒரு பொன்னான நாட்கள் அவங்களோட வாழ்க்கையில் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் கண்ணை மூட்டு சொல்கிற ஒரே ஒரு டைம் என்ன அப்படின்னா அந்த ஸ்கூல் டேஸ் தான். ஸ்கூல் டேஸ் அப்படின்றது அவ்வளோ மெமரபுளாக, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி அது ரிலேட்டடாக தான் உங்ககிட்ட நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு கேள்வியை கேட்க போகிறோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் மறுபடியும் ஸ்கூல் லைஃபுக்கு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருக்கே. ஸோ இன்னொரு டைம் கேள்வியை வந்து கேட்குறேன், என்ன அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் உங்களோட ஸ்கூல் லைஃபுக்கு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. இப்போது எல்லாருக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இப்போ வழக்கம் போல் நம்ம பிரதீபா கிட்டே கேட்கலாம்.
1: வருவீங்க எது? நானும் சரி பிள்ளையார் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்கூல் லைஃப்பை பற்றி கொஞ்ச நேரம் பேச போகிறது போலன்னு வியந்து பார்க்குறேன். நல்லாவே படிச்சிருப்பேன்.
0: இது மட்டும் நான் நம்ப மாட்டேன்.
1: அதாவது நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருக்கும்போது ஐயோ இது கஷ்டமா இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா ஸ்கூல் லைஃப் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் போகும்போது ச்சே அப்ப படிச்சது ரொம்ப ஈஸியா இருந்தது, இப்ப படிக்கிறது கஷ்டமா இருக்கே அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி இப்ப ஸ்கூல் லைஃப்ல இருந்ததுன்னா இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம்னு தோணும்.
0: சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம பிரதீபா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லுங்க, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்ஓட
1: 9787107.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் என்ன மாதிரி ஜாலியா சொல்லலாம்.
0: ஸோ என்னென்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்பு விழா பண்ணி அதை திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில அந்த டிராபிக்ஸ வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல வந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்க இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும்
6: குரு. ஸோ இன்னைக்கு பிரதீபா ஒரு சூப்பரான தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, நீங்க மறுபடியும் உங்களோட ஸ்கூல் லைஃபுக்கு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
5: கால் பண்ணுங்கள். 9787-707-1078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட ஸ்கூல் லைஃப் போனீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றத எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்.
6: அதெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள், நம்ம ஜாலியாக வந்து பேசலாம். பிரதீபா, உங்கள் வாழ்க்கையில் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒரு டே, என்ன டே மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். அதாவது பிரதீபா, என்னாச்சு அப்படின்னா, இப்போ பர்த்டே, அதாவது அம்மாவோட பர்த்டே அப்பாவோட பர்த்டே அப்படின்னா நம்ம பயங்கரமா செலிப்ரேட்லாம் பண்ணுவோம், கேக்லாம் வெட்டி கோயிலுக்குலாம் போயிட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பையன் தன்னோட அம்மாவுக்கு பர்த்டேவை வந்து ஒரு ஸ்பெஷலான நாளா பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அந்த மதுரையில் இருந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. 80வது பிறந்த நாளுக்கு அவங்க அம்மாவுக்கு 80வது பர்த்டே. அந்த 80வது பர்த்டேக்கு அந்த பையன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 80 வகை சீர்வரிசை வந்து பண்ணியிருக்காரு. அது பண்ணிட்டு 2 லட்சம் ரூபா காசு மலையும் வந்து போட்டிருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. நிஜமானவே இந்த ஒரு பர்த்டே மூமெண்ட்டை அந்த ஒரு தாய் அப்படின்றவங்க மறந்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் உங்களோட ஸ்கூல் லைஃபுக்கு திரும்ப போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-707-1078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கர அருமா வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கினடா, நல்ல கிஃப்டா பாத்து சொல்லு.
2: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
1: ஆமாடா
2: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது முடிவாயிருச்சு. என்கிட்ட இல்லாதது ஒண்ணு வாங்கி குடுறா.
1: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
2: கேண்டா கேக்குற?
1: அதான்டா, நீ தானே கேட்ட உன்கிட்ட இல்லாத ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னு. அதான் கேட்டேன்.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டிய கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1%. அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் குரு.
2: ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா,
5: நீங்கள் மறுபடியும் சின்ன வயசில் உங்கள் ஸ்கூல் டேஸ்க்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றது எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்.
2: அதெல்லாம் கேட்கறதுக்கே நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பிரதீபா, ஷோலாம் முடிச்சுட்டு டக்குன்னு ஈரோடு போகலான்னு இருக்கேன்.
5: ஈரோடா? எதுக்குண்ணா?
2: எதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டா சொன்னா நீங்களும் வந்துருவீங்க.
5: பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் வரும்.
2: கிடைக்கிற லாபத்துல ஆளுக்கு பாதி.
5: ஆளுக்கு பாதியா? என்ன லாபம் புரியல,
2: என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பெட் லவர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நிறைய பேர்த்து நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கூட நம்ம அவங்கள பற்றி சொல்லியிருப்போம். ஆனால் இப்படி ஒரு பெட்ல வர நான் கேள்விப்பட்டதே இல்லை, நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஈரோட்ல ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆசாசையா ஒரு கேட், அதாவது ஒரு பூனைக்குட்டிய ரொம்ப பயங்கர பாசமா வளர்த்திட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, அந்த ஒரு பூனைக்குட்டி வீட்டுல இருந்து காணாம போயிடுச்சு. ஸோ இப்போ நமக்கே வந்து ஃபீல் ஆகும்ல, நாம் வளர்த்துற செல்ல பிராணிகள் ஏதாவது காணாமல் போச்சு அப்படின்னா என்னடா அது, எங்கே போச்சு, எது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமாக பார்த்துருவோம். ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து தேடுவோம். அதே மாதிரி தான் அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து தேடிருக்காங்க. தேடிட்டு பூனை எங்கேயுமே கிடைக்கல. கிடைக்காதனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பூனையோட, அவங்க வளர்த்துன பூனைக்குட்டியோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு, இவங்க பாருங்கள், இதுதான் என்னோடய பூனைக்குட்டி, இந்த பூனைக்குட்டி காணாமல் போயிடுச்சு, இதை யாராவது கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் சன்மானம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் பொண்ணு விளம்பரம் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. எவ்வளோ பெரிய பெட் லவராக இருந்தால் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக இருக்குது.
5: பரவாயில்லையே, சரி அப்போ நம்ம கிளம்பிடலாம். ஈரோடு
2: கிளம்பி அந்த பூனைக்குட்டி கண்டுபிடிச்சி
5: கொடுத்துருந்தாங்கல்ல, இப்போ எல்லாருமே கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் உங்களோட ஸ்கூல் லைஃபுக்கு திரும்பி போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது சூப்பரான பேக் டு பேக்கில் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் 10 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் குரு.
7: ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போது நீங்கள் மறுபடியும் உங்களோட ஸ்கூல் லைஃபுக்கு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம்.
8: என்ன பண்ணுவீங்க நீங்க? ஸ்கூல் லைஃபுக்கு போனால் வராது இது போன்ற இளமை எப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இப்ப நீங்க கேக்குறத மீண்டும் வருது அப்படின்னு நினைச்சுக்கலாம். நான் வந்து எலிமெண்ட்ரியில தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
7: எலிமெண்ட்ரி தானா? எதனால?
8: ஆமா, எலிமெண்ட்ரிக்கு பள்ளிக்கூடமே போக வேண்டியது. பைய தூக்கிட்டு போவோம், பேக் அடிச்சிருவோம், அட்டண்டன்ஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பெல் அடிக்கிறாங்கல்ல, போனா அந்த அங்க பெரிய பாறையாட்டம் இருக்குது, அதுல எல்லாம் இந்த கிணத்து போன்ற தள்ள இருக்குல்ல, தண்ணி தள்ளன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து அந்த புகழ்த்த காஸ்தரைய தலைய வெட்டுறையா வெட்டுமா அப்படின்னு கேட்டா அப்படி வெட்டிடுவோம். அந்த இலைய எடுத்து அந்த பாறையில எங்க வீடு, இது என் வீடு, இது எங்க வீடு அப்படின்னு எங்க ஃப்ரெண்டுகள் எல்லாம் சேர்ந்துட்டு ஆடுவோம், விளையாடுவோம். அந்த வீட்டுல சலையில அப்படி இப்படின்னு விளையாண்டுட்டு போனா 10:30 இன்ட்ரோல் பெல் விட்டா எத்தனை 12 வந்து சேருவோம் கிளாஸ்க்கு.
7: ஓகே.
8: அப்புறம் வந்த உடனே ஓவர் பெல் அடிச்சிடும், மத்தியான பெல். கொஞ்ச நேரம் இருந்தா மத்தியானம் பெல் அடிச்சிடும். அப்புறம் மெட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவோம் சாப்பாட்டுக்கு. அப்புறம் மறுபடியும் 2 போனாக்க மறுபடியும் விளையாட்டே தான். இந்த மாதிரி விளையாட்டு எந்த காலத்திலயும் கிடைக்கவே கிடைக்காது.
7: ஓகே, ஓகே. அதனால எலிமெண்ட்ரி ஸ்கூல் போவீங்க?
8: ஆமா, படிக்கிற வேலை கம்மி, ஆனா விளையாட்டு வேலை அதிகம்.
7: நீங்க
8: கொஞ்ச நேரத்தை படிப்பேன், நல்லா படிப்பேன். அதுல செங்கோடன் வாத்தியார்னு ஒரு செங்கோடன் அவர் பேரு. அவர் வந்து பூமியிலேயே ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பாட்டு சொல்லுவாரு. கையெழுத்து கும்பிடுறோம் இல்ல, சுண்டு விரலுக்கு ஒரு பாட்டு, ரிங் ஃபிங்கருக்கு ஒரு பாட்டு, பெரிய ஃபிங்கருக்கு ஒண்ணு, ஆர்காட்டி விரல், இந்த மாதிரி பாட்டாவே சொல்லி கொடுத்து படிப்பாரு. அதே மாதிரி பாடமும் மனப்பாட பகுதின்ட்டு சிலேட்டில் எழுதணும். கணக்கு போட்டோம்னா எந்த சிலேட்டை கீழே வச்சுட்டு எந்திரிச்சு நினைக்கணும். எல்லாருமே அந்த கிளாஸ்ல எல்லாருமே எழுத நின்றுட்டு ஒரு கணக்கு சொல்லுவாரு. அத வந்து மனப்பாடமா அந்த மனப்பு அந்த அப்பாவுக்கு மனசுக்குள்ளைய கூட்டிக்கணும், கூட்டிக்கா அந்த கணக்கு விட கண்டுபிடிச்சுக்கணும். அப்புறம் ஒரு ரைட் சொல்லுவாரு, அப்ப சொல்லுவா சிலேட் எடுக்கணும், எடுத்து எழுதுவோம்.
7: என்ன
8: விட மறுபடியும் கீழே வச்சிருவோம், கீழே வச்சுட்டு ஒவ்வொரு தரா வந்து காட்டுவாங்க எத்தனை போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. பாடம் அவ்வளவு அழகா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் தான் படிப்போம், நல்லா இருக்கும் கொஞ்ச நேரம். அதனால அந்த பீரியடும் வரவே வராது சாமி.
7: அதனால அந்த இடத்துக்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? சூப்பர்.
8: ஆமா ஆமா, நம்மளையும் அப்ப கட்டுப்பாடு கிடையாதுல்ல, எலிமெண்ட்ரி சின்ன பிள்ளைங்க தானே, அங்க போகாத இங்க போகாத அப்படின்னு சொல்ற வேலை இல்லையல்ல.
7: ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
8: நன்றி சாமி,
7: நன்றி
8: நன்றி சாமி.
7: நான் வந்து போனா அந்த 10th படிச்சேன்ல, அந்த டைமுக்கு தான் போவேன் திரும்ப. அதுல வந்து ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ரொம்ப ஹாப்பியா இருந்ததுன்னா அந்த 10th லைஃப்ல தான், அதனால நான் 10th லைஃப்க்கு திரும்ப போணும் அப்படினு சொல்லிச்சான்.
8: பாய்ஸ் கல்லா அந்த லைஃப் தான், கேர்ள்ஸ் கல்லா எலிமெண்டரி லைஃப் தான் நல்லா இருக்கும்.
7: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பரா சொல்லீங்க, ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
8: நன்றி சாமி, நன்றி சாமி.
7: தாதுகாப்பட்டியிலேருந்து நம்ம ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க அவங்க பள்ளி பருவத்துக்கு எங்கே போனாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குல்ல அங்கே தான் நான் திரும்ப போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தாங்க நீங்களும் நம்ம ருக்மணி அம்மா மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும்
0: குரு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் மறுபடியும் உங்களோட ஸ்கூல் லைஃபுக்கு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னங்க பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு, பேசுறதுக்காக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ யார் அவர், அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: சூப்பரா இருக்கோண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓகே ஓகேண்ணா. நான் இன்னைக்கு வந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருக்கோம்ல.
4: இந்த கைது விஷயமும் இப்போ எனக்கே வந்து இந்த பட்டன் போல பேசுறது கட் பண்றதுதான் தெரிஞ்சாலும் அது நிறைய நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்களும் சில வயசுக்கு என்னது காலத்துக்கு வந்திருப்பாங்க சின்ன வயசுல, அவங்க வீட்டுல இருந்து அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டுங்க. அதை வந்து அது மூலமா நல்ல நல்ல விஷயங்களும் கூட கற்றுக்க முயற்சித்தா புது புது கண்டுபிடிப்புகளே என்னோட வயசுல இருக்கிறவங்களே கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நானே ஆலோசனையிலும்
0: புதுசு புதுசா கண்டுபிடிச்சு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்பீங்க.
4: அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க அந்த ஆசிரியர்களை மறிக்கிறது என்ன, இப்போ இந்த கைதிகள வச்சுக்கிட்டு மாணவ ஆசிரியர் மிரட்டுற வேலை எல்லாம் சில ஸ்கூல் நடக்குது நல்லா வருது, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்களையும் அன்போடு நடத்திக்கிட்டு நாம

0: கூட இருந்து சமுதாயத்தில் உயர்வோங்கிற நல்ல நல்ல சிந்தனைகளை தான் இது பண்ண வழிய அந்த வயசுல மோசமான இதில் சொல்ல
1: மாட்டேன்.
0: ஆசிரியர் நல்ல வேலை டூரிஸ்ட் சில நல்ல சுற்றுலா தலங்கள் அதெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போய் அறிவை விரிவாக்குறது எது வந்தேங்க அப்படின்னு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். இது பொதுவில் சம்பந்தமான தேடி அதுக்கு உண்டான பகுதியில் அந்த இளவயசுலேயே ஒன்றாம் வகுப்பு இருந்தாலும் சரி அண்ணாம உணவு போறதுனால மாநிலங்கள புரிஞ்சு வைக்கிற அளவுக்கு நடத்து சொல்வேன் செஞ்சிருவேன். கையில் கணிதத்தில் கஷ்டமா வீட்டா இருக்கிறவங்க அறிவியல் இதுல எல்லாம் இருக்கிறவங்க தாய்மொழி மேல பற்று இல்லாதவங்கெல்லாம் இளவயசுலயே அதனால பற்று விட பற்று இல்லாத மாறும்படி செய்யறதெல்லாம் இப்போ மூலம் விரிவாக இருந்துச்சுல. அப்புறம் அது இது மூலமா என்னென்ன நலச்சின்ன நச்சிந்தனைகளை இளவயசிலே மதிக்க முடியுமா பேச முடியுமோ அதை ஒன்னாம் வகுப்பு செய்ய ஆரம்பிப்பேன். ஆசிரியர்கள் அதுக்கு ஒத்துழைப்பார்கள். அந்த பள்ளிக்கூடமே கலகலப்பா இருக்கு. இதே இளவயசு போனா அப்படிதான் இருக்குங்கிறது என்னுடைய.
1: ஓகே ஓகே நான் ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
0: மொத்தத்தில் நல்ல சிந்தனை என்ன ஒன்னாம் வகுப்புலயே வளர்ந்து.
1: ஓகே ஓகே
0: நன்றிங்க.
1: ஆ நன்றிண்ணா நன்றிண்ணா
2: நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
1: அதாவது நீங்க திரும்பவும் ஸ்கூல் லைஃபுக்கு போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத எங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கோம், பிரதீபா மற்றும் குரு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் சின்ன வயசுக்கு மறுபடியும், அதாவது உங்களோட ஸ்கூல் டேஸ்க்கு நீங்கள் மறுபடியும் போனீங்கன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க, எப்படிலாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். இதில் ஷேர் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787707.8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
4: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம கால் பண்ணி சொல்லுங்க, நீங்கள் மறுபடியும் உங்களோட ஸ்கூல் லைஃபுக்குலாம் திரும்ப போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன விஷயங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து செம்ம பேசுபொருளாக போயிட்டு இருந்தது. அதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே எடா இந்த காலத்தில் இப்படி ஒரு மாமியாரா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. நிஜமாலுமே ரொம்ப லக்கியஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இப்போ நமக்கே வந்து தெரியும், இந்த ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா கல்யாணம் ஆனவங்க, அதாவது ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க, அது வந்து ஒரு சாங்கியம். அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னா தெலுங்கானால அதே மாதிரி தான், ஆடி மாதம் ஸ்டார்டிங்கில் ஒய்ஃப் வந்து அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த கூட்டிகிட்டு போன ஒய்ஃபை அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தன்னோட பொண்ணை கூப்பிட்டு வந்த மருமகனுக்கு மாமியார் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க, 100 விதமான சாப்பாடெல்லாம் செஞ்சு அவருக்கு வந்து பரிமாறி அந்த சாப்பாடை அப்படியே சர்வ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது வாவ் வாட் எ மேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா அந்த மாப்பிள்ளை நடந்து போகிறாருல்ல, அப்படி நடந்து போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைப்பார்ல, அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு கிஃப்ட்டையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த மாப்பிள்ளையோட மாமியார். ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி சம பேசு பொருளாக போயிட்டுருக்கேன். எனக்கு இப்படி ஒரு மாமியார் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிங்கிள்ஸும் வந்து பயங்கரமாக கமெண்டில் அவங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். உங்கள் கிட்டே சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எடுத்து வச்சுருக்கோம். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து பேசிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் உங்களோட ஸ்கூல் லைஃபுக்கு திரும்பி போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்றதா இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மணமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து, நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது.

0: ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது, இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோடு வந்து இருக்கும். கட்டாயமாக வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: ஹலோ பிரகாஷ்,
6: சொல்லுடா. உன் காலுக்காக தான் வெயிட் பண்ணேன். என்ன விஷயம்?
5: மைண்ட்லாம் ஒரே டிப்ரெஷனா இருக்குடா.
6: என்ன, உங்க அப்பா உன திட்டினாரா?
5: அட, எப்படி மச்சான் கண்டுபிடிச்சா?
6: அது அப்புறம் சொல்றேன், நீ மேல சொல்லு.
5: மச்சான், எங்க அப்பா அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரா?
6: எதுக்கு சொல்லாம படத்துக்கு போனதுக்கு தானே?
5: டேய் மச்சான், வேற லெவல்ரா, உனக்கு எப்படிடா அதெல்லாம் தெரியும்?
6: ஏண்டா எத்தனை டைம் சொல்லிருக்கேன், எது எடுத்தாலும் ஸ்டோரி போடாதடா, ஸ்டோரி போடாதடான்னு. ஏண்டா இப்படி பண்ற?
5: மச்சான், அது என் பிரைவசிடா, யாரா அது கேட்டது?
6: அதான் உன் ஸ்டோரி பார்த்துட்டு உங்க அப்பா வீட்டை விட்டு துரத்திட்டாரு.
5: சரி, எனக்கு தான் இந்த பிரச்சனைனா நீ ஏண்டா அழுகுற?
6: உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நீ போட்ட ஸ்டோரி எங்க அப்பாவும் பாத்துட்டாருடா, என்னையும் வீட்டு விட்டு துரத்திட்டாங்க.
5: ஓ அப்படியா மச்சான், சரி அதை விடுறா, நாளைக்கு ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது, நம்ம வேணா போலாமா?
6: திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, இனிமே படத்துக்கு போலாம், அங்க போலாம் கூப்பிட்ட நீ அவ்வளோதான்.
7: அதாவது நம்ம ஸ்டோரி போடணும், ஸ்டேட்டஸ் வைக்கணும், ஒன்று ரெண்டுன்னு வச்சா பரவாயில்ல, இந்த மாதிரி ட்ரெயின் விட்டா இந்த மாதிரி நிலைமை தான் வந்து ஆகும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து கேட்டிங்கள ஒரு ஆடியோ, அதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட கருத்துக்களை கேட்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நாம் ஒரு சில டைமில் ஒரு ஒர்க் வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம், அந்த ஒர்க் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த ஒர்க்கை தாண்டி நம்ம ஆச்சரியப்பட்டு அசந்து போய் கேட்குற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடந்து அடடே அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். அதாவது என்னாச்சு அப்படின்னா, பெல்ஜியம் இருக்குல்ல, பெல்ஜியம்ல ஒரு இடத்துல கால்வாய் அமைக்கிற ஒரு பணியின் போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குழியெல்லாம் தோண்டியிருக்காங்க. இப்போ நார்மலாக குழி தோண்டும் போது பெருசாக என்ன கிடைக்கும், வெட்ட வெட்ட மண் தானே வரும். ஆனால் அந்த இடத்துல வெட்ட வெட்ட தங்கங்கள்லாம் வந்துருக்கு. என்னது வெட்ட வெட்ட தங்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தோண்டியிருக்காங்க, நிறைய தங்கங்கள்லாம் வந்து கிடச்சிருக்கு. அப்படி கிடைச்ச தங்கத்தோட ரேட், அதாவது அந்த மதிப்பு கிட்டத்தட்ட 98 கோடி ரூபாய் மதிக்கத்தக்க உள்ளதாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்றது சமூக வலைதளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க, நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும் போது எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். கொடுக்குற தெய்வம் கூரை பேச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொடுக்குற தெய்வம் பூமியை பிளந்துக்கிட்டு கொடுத்துருக்கு. அதனால இந்த ஒரு சம்பவம் அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் செம்ம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் கூட ஷேர் பண்ணியதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா, நல்ல கிஃப்டா பாத்து சொல்லு.
2: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
1: ஆமாடா
2: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது முடிவாயிருச்சு. என்கிட்ட இல்லாதது ஒன்னு வாங்கி குடுறா.
1: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
2: கேண்டா கேக்குற?
1: அதான்டா, நீ தானே கேட்ட உன்கிட்ட இல்லாத ஒன்னு வாங்கி கொடுக்கணும்னு, அதான் கேட்டேன்.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: நீரில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
2: பிரதீபா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும்.
5: என்ன கேட்கணும்?
2: என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணுவீங்களா?
5: நான் ரெகுலராகவாண்ணா, ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கேன்.
2: எங்கே, எந்தெந்த ஊருக்கு போயிருக்கீங்க?
5: வீடு டு ஆஃபீஸ், ஆஃபீஸ் டு வீடு.
2: எங்கள் இது பேர்லாம் ட்ராவல் இல்லைங்க. ஓகே ஓகே. பிரதீபா, இப்போது உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது பிடிக்குமோ பிடிக்காதா?
5: பிடிக்கும்ண்ணா. நான் வந்து சென்னை போயிருக்கேன், அப்புறமேட்டு வந்துட்டு கோவில், நிறைய கோவிலுக்கு போயிருக்கேன் ஃபேமிலியோட, அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். டெல்லி கூட போயிருக்கேன்.
2: ஓகே, இதெல்லாம் என்ன ட்ராவல்? இப்போ பாருங்கள், நான் சொல்கிற ஒரு ட்ராவலர், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க. கப்புள்ஸ் வந்து 25 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. 25 வருஷமாக கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரிஸ்க்கு அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 177 கண்ட்ரிஸ்க்கு அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து நினைக்கலாம், எப்படிங்க ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு கார் வச்சுருக்காங்க, அந்த கார் மூலிமா தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிடிக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
5: எப்படி நான் கார்லேயே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க?
2: இல்லை, இப்போ ஒரு கண்ட்ரிக்கு வராங்க அப்படின்னா வந்து ஃப்ளைட்டில் அந்த கார்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்களே, அந்த மாதிரி ஷிப்பில் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை டாக்குமெண்ட்ரியே ரெடி பண்ணி வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு உண்மையை வந்து வெளியே வந்துச்சு, என்னன்னா இந்த மாதிரி 25 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய மீடியாஸ்லாம் போய் கேட்பாங்கல்ல, எப்படிங்க உங்களுக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது தாங்க ரொம்ப பிடிக்கும். ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும். ஒவ்வொரு ஊருக்காக போய் அந்த கல்ச்சர்ஸ்லாம் நாங்கள் ரீட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் எங்கள் லைஃப் பார்ட்னரோட போகும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் நாங்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ரி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்க அவ்வளோ ஆச்சரியமாக வந்து இருந்தது.
5: கண்டிப்பாக.
2: அதே மாதிரி இன்னொரு இதெல்லாம் கேள்விப்படும் போது இன்னொரு விஷயமும் ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னா, பெங்களூரில் ஒரு ஐடி எம்ப்ளாயி, அவரோட அம்மாவை வச்சு ஒரு ட்ராவல் வந்து பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, அவரோட அப்பா இருக்கார்ல, அவரோட அப்பா வந்து இறந்துட்டார். அந்த ஸ்கூட்டி, அவரோட அப்பாவோட ஸ்கூட்டியில் பெங்களூர்லேருந்து அப்படி இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு அவங்க அம்மா கூட. எதுனால அம்மா கூட ட்ராவல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி லோன்லியாக இருக்காங்க அம்மா, அதனால் அந்த அம்மாவை நான் கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஜாப்லாம் விட்டுட்டு இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தார். அந்த ட்ராவல் பண்ணும்போது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ ட்ராவல்லாம் பண்ணுறாங்கல்ல, ட்ராவல் பண்ணுறவங்க மெயினாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்பவெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ இல்லைனா டிப்ரெஷனாக இருக்கோ, நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், அதெல்லாம் வந்து காணாமல் போயிடும். புது புது மனுஷங்களை போய் பாருங்கள், புதுசு புதுசாக நிறைய விஷயம் கற்றுப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் டைம்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல்னால் வீடு டு ஆஃபீஸ், ஆஃபீஸ் டு வீடு இல்லை, நிறைய ஊர்களுக்கெல்லாம் போய் ட்ராவல் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்வி பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் கால் பண்ணுங்கள். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் மறுபடியும் உங்களோட ஸ்கூல் லைஃபுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி இருவருக்கும். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த பொழுதெல்லாம்?
1: இன்னைக்கு சூப்பரா போனுச்சுனா, இன்னைக்கான டே உங்களுக்கு எப்படி இருந்தது?
6: எனக்கும் வேற லெவலுக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. என்ன, வேலூர் மாவட்டத்துல பயங்கர வெயில் இருக்கு.
1: ஆனா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் மழை பயங்கரமா பெஞ்சிச்சுன்னு சொன்னீங்க.
6: என்ன பண்ணுவீங்க? என்னென்ன விஷயங்கள்லாம் அந்தந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு நான்
1: ஆசைப்படுறேன்.
6: கிளாஸ்ல படிச்சுக்கு போனோம். அதுக்கப்புறமா ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு தெரியாம சில விஷயங்கள் ஹோம்வொர்க் எழுதாத அடி வாங்கணும். எல்லாமே கரெக்டா

0: இருப்போமா? அதனால இது வரைக்கும் பெருசா பனிஷ்மெண்ட் திட்டு அது மாதிரி வாங்கினதே கிடையாது. அது ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பா எனக்கு.
1: ஓகே ஓகேண்ணா, ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா கால் பண்ணி சொன்னதுக்கு. வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரு அவரோட ஸ்கூல் லைஃபுக்கு திரும்ப போனால் என்ன பண்ணுவார் அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஓமலூர் பசங்க இந்த டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்களும் வந்து உங்களோட ஜேர்னிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்க. உங்களோட ஜேர்னி கேட்கும் போது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்குது பிரதர். எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்தாலும் நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்தாலும் நீங்கள் உங்களோட அந்த ஜேர்னியை ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. இப்போது எனக்கு ஒரு டவுட் பிரதர், என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி இப்போது நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும் போது நெகட்டிவிட்டிஸ் வருது இல்லைன்னா ட்ரோல் வருது அப்படின்னா அந்த ஒரு பிளாட்ஃபார்மாக அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி அந்த ட்ரோலை பார்த்து போகிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டராக?
2: ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மேலும் மேலும் போயிட்டுருக்கீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரோல் பண்ணுறவங்க உங்கள் வீடியோ பார்த்துருப்பான், பார்க்காம ட்ரோல் பண்ண மாட்டான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் உங்களை கேவலமாக பேசினாலும் சரி, உங்கள் மூஞ்சிக்கு நேராக பேசினாலும் சரி, உங்களோட உங்கள் டேலண்ட் மேலே நம்பிக்கை வைங்க. அவன் சொல்கிறவன் சொல்லிட்டே தான் இருப்பான். சொல்லிட்டு 5 நிமிஷத்தில் அவன் போய்ட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். நம்ம அந்த 5 நிமிஷத்துலாம் நம்ம கேட்டு நம்ம மைண்டை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம உடஞ்சி போயிடவே கூடாது. என்றைக்காக இருந்தாலும் உங்களோட கோலு நீங்கள் தான் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. அவன் ஒரு கொஞ்ச நேரம் தான் பேசுவான், அதுக்கப்புறம் போயிடுவான். உங்கள் வேலையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ட்ரோல் பண்ணுறவங்க நீங்கள் என்ன எதுவுமே காதிலே போட்டுக்காதீங்கன்றது என்ன.
1: கண்டிப்பாக ரமேஷ் பிரதர், நீங்கள் சூப்பராக வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போது நம்ம ரமேஷ் பிரதர் சொன்ன மாதிரி ட்ரோல்ஸ்லாம் கண்டிப்பாக வரதான் வந்து செய்யும். அதை நாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி போனோம் அப்படின்னா வேறு லெவலில் வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லாங்க. இப்போது ட்ரோல்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டிஸ் வராத சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் யாருன்னு நீங்களே எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற பெரிய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குமே வந்து அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ட்ரோல்ஸ் நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்துட்டு தான் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி இப்போ ஒரு நல்ல நன்மைக்கு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரோல்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டிஸ்லாம் வரதாங்க வந்து செய்யும். ஸோ அதை நீங்கள் கேர் எடுத்துக்காதீங்க. அதுலேருந்து என்ன விஷயங்கள் நமக்கு நல்லதாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். நம்ம ஓமலூர் பசங்க டீம் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், அதெல்லாம் தாண்டி நம்ம நேயர்களும் அவங்களோட ஒப்பீனியன்ஸை ரொம்பவே அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஓமலூர் பசங்க இந்த டீம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, அவங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை என்னென்ன அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம், நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன டைம் பீரியட்லேயே நீங்கள் ரீச் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு மாதத்துலேயே 10,000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், அதை நீங்கள் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. இப்போது எல்லா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் ஒரு சில கோல்ஸ் வந்து இருக்கும், நம்ம பேஜை இந்த லெவலுக்கு கொண்டு போகலாம், நம்மளோட ஆடியன்ஸ்க்கு இந்தந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கோல்ஸ்லாம் வந்துருக்கும். ஸோ ஓமலூர் பசங்க, இந்த பேஜ்க்கு என்ன கோல்ஸ் இருக்குது ஃபியூச்சர்ஸில், நீங்கள் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கோல்ஸ் இருக்கா?
5: எங்களுடைய கோல் ஒன்றே ஒன்று, மக்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யணும், இம்யூனிட்டி சேனல் மாதிரி நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு.
6: இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஓம்பலூர் பசங்க அப்படின்றது மட்டும் இது கிடையாது, இது ஒரு லோகோவாக கொண்டு போகணும் அப்படின்றத ஒரு பிராண்ட் மாதிரி,
5: ஓம்பலூர் பசங்கன்றத பிராண்டாக மாற்றணும் அப்படின்றது ஒரு ஆசை. இது பிரான்ச்சஸ் மாதிரி கூட நாங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும், நாங்களே எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணுன்றது ஒரு ஐடியா இருக்குது.
3: கண்டிப்பாக ப்ரோ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட சேனலை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் மறுபடியும் உங்களோட ஸ்கூல் லைஃபுக்கு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முத முதல்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து ஆதவனண்ணா, வேலூர்லேருந்து சந்திரசேகரண்ணா இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்க ஸ்கூல் லைஃபுக்கெல்லாம் திரும்ப போனாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தாங்க. மலரும் நினைவுகள் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போ நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நாங்கள் உங்ககிட்ட டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறோம். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். பபாய்.

வேணிதானா எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்னு

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: தன் வியர்வையின் பலத்தை தானே தீர்மானிக்கும் உரிமைதான் உழைப்பின் உன்னதமான சுதந்திரம். அதாவது இந்த பொன்மொழியோட விளக்கம் என்னன்னா, உழைக்கிறது ஒரு கையாமா, இதோட பலனை அனுபவிக்கிறது இன்னொரு கையாமா. அது எப்படி முடியும், அது ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பேச போறோம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, நாம உழைக்கிறோம் அப்படின்னு போது அந்த உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போராட ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி அந்த உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நாம அதை நம்மளால செலவு பண்ண முடியல, அந்த பணமும் நம்ம கையில இல்ல, மத்தவங்க கையில இருக்கு அப்படின்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு ஆதங்கம் இருக்கும். இது அப்படியே பெண்களுடைய வாழ்க்கையில திருப்பி பாருங்க. ஒரு பொண்ணு தன்னோட அறிவு திறமை கடுமையான உழைப்பால் ஈட்டக்கூடிய அந்த வருமானத்தை அவங்க செலவு பண்ணாம அவங்களுடைய செலவுகள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னா, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க தான். ஆனா அந்த பணத்தை சம்பாதிச்சது பெண்கள் தான். அந்த பணத்தை எப்படி செலவிடணும், எப்படி சேமிக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னா, அந்த உரிமை யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு மட்டும்தான். அதுதான் உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான மரியாதைன்னு சொல்லுவோம். சோ அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை தன்னோட விருப்பப்படி செலவு செய்யவும் சேமிக்கவும் ஒரு பொண்ணு அனுமதி கேட்க வேண்டிய நிலை எப்போ மாறும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் படிச்சு பெரிய வேலைக்கு போறாங்க, மாசம் கை நிறைய சம்பளம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சம்பள பணத்து மீது அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குன்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஏற்பட ஆரம்பிக்குது. பல வீடுகள்ல சம்பளம் வந்த உடனே ஏடிஎம் கார்டு இல்ல அப்படின்னா மொத்த பணத்தையே குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து கையில வாங்கிடுவாங்க, இல்ல கையில கேட்டு வாங்கிடுவாங்க, கையில வந்து கொடுத்துருவாங்க. இவங்க அவங்களுக்குன்னு ஒரு சின்ன செலவு இருந்தா கூட அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க இல்ல பணத்தை கொடுத்தவங்க கிட்டதான் வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே இருக்க ஆரம்பிக்குது. குடும்பத்துக்காக தான் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க தான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க பெண்கள். ஆனா தன்னோட சொந்த உழைப்புல வந்த அந்த வருமானத்தை செலவு செய்ய முடியாம அவங்க நிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா, அவங்க கையை கட்டி கேட்க வேண்டிய நிலை ஏற்படுது இல்லையா. இதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் பெண்களுடைய வாழ்க்கையில. இதுதான் மாறணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி நான் சொல்லியிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை தன்னோட விருப்பப்படி செலவு செய்யவும் சேமிக்கவும் ஒரு பொண்ணுக்கு அனுமதி கேட்க வேண்டிய நிலை எப்போ மாறும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுமே வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின் போது அந்த பணத்தை வந்து அவங்க செலவு பண்ண மாட்டாங்க, ஏதாவது தேவை இருக்கு அப்படின் போது அவங்க கேட்டுதான் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே அதிகாரம் அளிக்கிறது அப்படின்றது கிடையாது, அந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய உரிமை இந்த பொண்ணுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் வந்து உண்மையான பாதுகாப்பு, சுயமரியாதை, தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. அப்போ நிதி சுதந்திரம் அப்படின்றது நாம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக பேச ஆரம்பிக்கிறோம். அந்த நிதி சுதந்திரம் அப்படின்றது அவங்க கையில கொடுத்துருக்கமா, அதுக்கான உரிமையை நான் அவங்க கிட்ட கொடுத்துருக்கமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏதாவது அவசர தேவை இருக்கு, இல்ல பெற்றோர்களுக்கான உதவி இருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன ஆசையான பொருளை வாங்கிக்கணும் அப்படின்னா அதுக்கான முடிவெடுக்கிறது கூட அவங்க கையில ஒரு உரிமை அப்படின்றது இல்லாத டைம்ல அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனவழியை கொடுக்க ஆரம்பிக்கும். சோ அதுதான் வந்து பெண்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கொடுக்குதுன்னு சொல்லலாம். சோ இதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்றது இன்னொரு டைம் ஞாபகப்படுத்திடுறேன். கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை தன்னோட விருப்பப்படி செலவு செய்யவும் சேமிக்கவும் ஒரு பொண்ணு அனுமதி கேட்க வேண்டிய சூழ்நிலை எப்போ மாறும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். நேயர்களே, தொடர்ந்து இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்தில் ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமாக இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவச்சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை அவர் திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்போ வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில் அந்த டிராபிக்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸை ஒரு பெரிய அளவில் உருவாக்கியிருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சுவை கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாரிஸ் ஒலிம்பிக்ல தங்க பதக்கம். இப்போ 18 வயசுலேயே அமெரிக்கா ஜிம்னாஸ்டிக்ஸ்ல தொடர்ந்து 2வது முறையா சாம்பியன் பட்டம் ஜெயிச்சு காத்துல வித்த காட்டி இருக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான இளம் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனைய பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். அமெரிக்காவை சேர்ந்த 18 வயதே ஆன இளம் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனையா இருக்கக்கூடியவங்க ஹெஸ்லி ரிவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு. இவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஜிம்னாஸ்டிக் அந்த விளையாட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து தீவிரமான ஆர்வம் இவங்களுக்கு இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகம் தரம் வாய்ந்த அரங்குகள்ல அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான முத்திரையை பதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு மாபெரும் லட்சியத்தோட அவங்க வந்து பயிற்சி எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயிற்சி ஒரு கட்டத்துக்கு மேல நிறைவும் அடைய ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னா, அந்த அமெரிக்க ஜிம்னாஸ்டிக் தேசிய ஜிம்னாஸ்டிக் போட்டியெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு முறை வந்து அவங்க வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இப்போ 2வது முறை வந்து அவங்க ஜிம்னாஸ்டிக் வந்து தொடர்ந்து இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாரிஸ் ஒலிம்பிக்ல வந்து தங்க பதக்கமும் வென்றிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சாதனை பெண்ணா வளம் வந்துட்டு இருக்காங்க ஹெஸ்லி ரிவேரா. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையிலுமே சவால்கள் இருந்திருக்கும் இல்லையா. இந்த ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா எக்கச்சக்கமான உடல் வலிமை அப்படின்னு தேவைப்படும். அதே மாதிரி பிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, வளைவுத்தன்மை, உடல் வளைவுத்தன்மை தான் ரொம்ப தேவை. அந்த உடல் வளைவுத்தன்மை, தீவிரமான உடற்பயிற்சிகள் அப்படின்றது ரொம்ப தேவை. துல்லியமான பேலன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் வளர்ச்சி நம்ம நிக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த பேலன்ஸ் அப்படின்றது கண்ட்ரோலா இருக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாத்துலயுமே வந்து கடுமையா பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்போது இந்த சவால்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்க ஆரம்பிக்கும். சோ இது எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சவால்கள் இருக்கும். அந்த மாதிரியான சவால்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. அதே மாதிரி உலகத்திலேயே தலை சிறந்த ஜிம்னாஸ்டிக் அவங்க அந்த வீராங்கனைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட மோதும் போது தேசிய மற்றும் சர்வதேச மேடைகள்ல தீவிரமான மன அழுத்தம் அப்படின்றது இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அதெல்லாத்தையும் கடந்து எப்படி வழி வந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய விடாமுயற்சியா இருக்கட்டும், அவங்க வந்து கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமா இருக்கட்டும், இது எல்லாம் தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எல்லாத்தையும் தொடர்ந்துதான் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில வந்து மகளிர் அணிகள் பிரிவுல வந்து பதக்கம் வென்று உலக அளவுல வந்து புகழ் பெற்ற ஒரு பெண்ணா மாற ஆரம்பிக்கிறாங்க ஹெஸ்லி ரிவேரா. அதுக்கப்புறமேட்டு இப்போ அமெரிக்காவில ஃபீனிக்ஸ் நகரில் நடைபெற்று இருக்கக்கூடிய தேசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் தொடரில் வந்து பெண்களுக்கான தனிநபர் ஆல்ரவுண்டர் பிரிவில் வந்து முதலிடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா தொடர்ந்து 2வது முறையா வந்து அமெரிக்க தேசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் பட்டத்தை தட்டி தூக்கி இருக்கக்கூடிய ஒரு சரித்திர படைச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணா வந்து மாறி இருக்காங்க ஹெஸ்லி ரிவேரா. இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் கண்டிப்பா மாற முடியும். அதே மாதிரி இது மட்டும் இல்லாம இன்னொரு பதக்கமும் இவங்க வென்றிருக்காங்க. அப்படின்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ் பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க பதக்கத்தையும் இவங்க வென்றிருக்காங்க. அதே மாதிரி ஃபுளோர் பிரிவில் வந்து வெள்ளி பதக்கத்தையும் வந்து வென்றிருக்காங்க. சோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாராலும் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்கு. சோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து 18 வயசுலாம் கடந்ததுக்கு அப்புறமேட்டு உங்களால எதுவும் முடியாது அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. 2 முறை தேசிய சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய ஹெஸ்லி அவங்க சொல்லிருக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய லட்சியத்துக்காக நம்ம உழைக்க ஆரம்பிச்சோம், நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த லட்சியம் நமக்காக ஏதாவது ஒரு பாதையை கொடுக்க ஆரம்பிக்கும், அந்த பாதை நமக்கு சக்சஸ் அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய பாதையா இருக்கும் அப்படின்றத ஹெஸ்லி ரிவேரா வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் நானுமே பெண்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ நீங்களுமே பெண்களா இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க இல்ல பெண்களுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தைரியத்தை ஊட்டி வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு துறையில சாதனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக 2 பாடல் கொண்டு வந்திருக்கேன். கேட்டுட்டு வாங்க நேரிலே தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா, நல்ல கிஃப்டா பாத்து சொல்லு.
2: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
1: ஆமாடா
2: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது முடிவாயிருச்சு. என்கிட்ட இல்லாதது ஒன்னு வாங்கி குடுறா.
1: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
2: ஏன்டா கேக்குற?
1: அதான்டா, நீ தானே கேட்ட உங்ககிட்ட இல்லாத ஒன்னு வாங்கி கொடுக்கணும்னு, அதான் கேட்டேன்.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: அட ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார்களே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களோட மன அழுத்தம் அதுக்கப்புறம் மன அமைதி பற்றி உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி பல்கலைக்கழகங்கள் செஞ்சுருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவ ஆய்வு குறிப்புகள் பற்றி தான் நான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்லலான்ட்ருக்கேன். ஃபர்ஸ்ட்ல வந்து ஆக்ஸ்போர்ட் மற்றும் ஹார்வர்ட் ஆய்வு இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து மன அழுத்தம் உடலில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றத பற்றி நான் பகிர்ந்துக்கலான்ட்ருக்கேன். ஹார்வர்ட் மருத்துவ பள்ளி நடத்திருக்கக்கூடிய ஆய்வின்படி பெண்களுக்கு தொடர்ந்து குடும்ப பொறுப்புகளாக இருக்கட்டும், வேலை மன அழுத்தம் சுமக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுடைய உடம்புல கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நச்சு ஹார்மோன் இருக்கு இல்லையா, இதோட உற்பத்தி வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இதனால கல்லீரல் மற்றும் ரத்த நாளங்கள் வந்து அடைச்சி முடிக்கொட்டுற பிரச்சனை, தூக்கம் இல்லாத பிரச்சனை, அதுக்கப்புறம் பிசிஓடி பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டாக்குது அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யூசிஎல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வு, பெண்களுக்கு தனித்துவமான ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்றதுக்கான ஒரு ஆய்வு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்களுக்கு மன அழுத்தம் சண்டை போடு அப்படின்னு ஓடி போ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்குமா அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து ஆண்களுக்கு இருக்க ஆரம்பிக்குமா ஆனா பெண்களுக்கு இந்த மன அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின் போது தனிமையில் இருக்கவே இருக்காதிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதிகமா பேச ஆரம்பிங்க, தனியா முடங்கி போயிடாம மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மன அழுத்தம் வந்து 50% அதே மாதிரி அமெரிக்க உளவியல் சங்கம் நடத்திருக்கக்கூடிய ஆய்வின்படி மனசுல இருக்கக்கூடிய கோபம், ஏமாற்றம், கவலைகள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதுறது மூலமா, தினமும் ஒரு 10 நிமிஷம் நீங்க எழுதி பாக்குறது மூலமா பெண்களுடைய மூளையில இருக்கக்கூடிய அமிட்டாலா அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு வந்து 40% வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பயத்தை உண்டாக்கக்கூடிய பகுதி வந்து 40% வந்து குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பெண்கள் எல்லாரும் ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மன உளைச்சல் இருக்கும்போது பெண்கள் வந்து ஒரு 20 நிமிஷம் வெளியில வரும்போது இயற்கை சூழல சுத்தி பார்க்கும் போது இல்ல மொட்டை மாடியில போய் தனியா இருக்கும்போது அந்த நேரத்துல வந்து மூளையில வந்து என்ட்ராஃபின் சொல்லக்கூடிய டோபமைன் வந்து சுரக்க ஆரம்பிச்சு மன அழுத்த ஹார்மோன்களை வந்து உடம்பு விட்டு வெளியேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மன அழுத்தம் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. அதை குறைக்கிறதுக்கு நீங்க அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால மன அழுத்தத்தை விட்டுட்டு வெளியில வர முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறேன். சோ இப்போ அடுத்தடுத்து நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு நேயர்களே, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில. நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணம்மா பகுதி தான். சோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் பேச அடுத்ததா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், சொல்லுங்க என்ன பண்றீங்க?
6: என் பேர் சோனா வான்மதி.
5: இன்னைக்கு நம்ம கூட மேட்டூர் பகுதியில இருந்து சோனா வான்மதி தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில சோனா எஃப்எம்ல சோனா வான்மதி நம்ம கூட பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சோனா வான்மதி சொல்லுங்க, இப்போ நீங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா வந்து உங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு போது, ஸ்டார்டிங்ல வீடியோ எல்லாம் எடுக்கணும், பப்ளிக்ல போய் நீங்க வந்து வீடியோ எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு போது, அந்த இடத்துல அங்க போய் நிக்கும் போது பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
6: ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா தான் இருந்துச்சு, பயந்து பயந்து தான் பண்ணுவேன். எதுவா இருந்தாலும் நான்லாம் போய் பேச மாட்டேன், போய் எங்க அக்கா விட்டு போய் பேசுக்கா, நம்ம எடுக்கலாம், இந்த கடை வீடியோ எடுக்கலாம், ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் பண்ணேன். எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோல வந்துட்டு நீ ப்ரமோஷன் பண்ற அப்படின்னாங்க. அது ப்ரமோஷன்லாம் நான் இல்லவே இல்லை, ஃபுட் தான். ஓகே, நம்ம எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஊர்ல சின்ன சின்ன கடைகள்லாம் நிறைய இருக்கு, அது சின்ன கடைன்ட்டு நிறைய பேர் போய் சாப்பிட மாட்டாங்க, இது என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அந்த சின்ன கடையில தான் நல்லா குவாலிட்டியாகவும் கொடுப்பாங்க, நல்லாவும் அவங்க பேச்சுதே நல்லா இருக்கும். அதனால நான் வந்து சின்ன சின்ன கடையை வந்து சூஸ் பண்ணேன்.
5: எனக்கு வந்து ப்ரமோஷன் பண்றதுலாம் இல்லை, நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கடைகளாக இருக்கட்டும், சாப்பாடு டேஸ்டாக எந்த கடையில் இருக்கோ அந்த கடையெல்லாம் சூஸ் பண்ணி தான் நான் மோஸ்ட்லி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதை எல்லாரும் பார்க்குறவங்க வந்து ப்ரமோஷன் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து சோனா வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்னதாக ஒரு வீடியோ போட்டாலுமே இது ப்ரமோஷன் வீடியோ தான் அப்படின்னு சொல்ற காலகட்டமாக மாறி இருக்கு. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறணுன்றது அவங்களும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். வான்மதி, இப்போ நீங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா வந்து நீங்க வீடியோஸ்லாம் அதிகமாக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, எல்லா வீட்லயும் சொல்றது தானே, ஒரு பொண்ணு வந்து காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு படிச்ச ரிலேட்டடா வந்து வேலைக்கு போங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா அதையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த நேரத்தை நீங்க எப்படி சமாளிச்சிங்க? அதே மாதிரி இப்போ நீங்க ஃபுல் டைமா

0: வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்ற பார்ட் எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னு போது, ஸோ இதை எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க.
1: அது ஃபுல் டைமாகவும் இன்னும் மாத்தலாம் இல்லை, நான் வந்து அப்பப்பதான் போய் எடுக்கிறேன். நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு 2 கோர்சஸ் இருக்கு, நான் அதனால படிச்சுட்டு இருக்கேன். அதனால இது வந்து நான் வந்து சைடு தான், சைட் பிசினஸ் பிசினஸ்ன்னு சொல்ல முடியாது, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்டு எனக்கு வந்து அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான், தம்பி இருக்கான், அவன் வந்து 7 இயர்ஸ் ஆகுது, அவனையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு சரியா இருக்கு.
0: அதாவது நான் மட்டும்தான் குடும்பத்தில் வந்து பொண்ணாக இருக்கேன் அப்படின்னும் போது, தம்பியும் பார்த்துக்கணும், அப்பாவும் இருக்காங்க அவங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னும் போது, ஒரு பொண்ணை நான் பிடிச்ச விஷயத்த நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம் தான். ஒரு பொண்ணு வந்து அம்மா இல்லை அப்படின்னா தனியாக வாழ்க்கையை நடத்துறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கடந்து வந்து வான்மதி அவங்களுக்கு பிடிச்ச துறையாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் அவங்களுக்கு இருக்குது, அதையும் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து நம்ம கூட வந்து வான்மதி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான சவால்கள்லாம் கடந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறது அப்படின்றது சூப்பரான விஷயம் தான். ஸோ அதை வந்து நம்ம கூட சோனா வான்மதி பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்க கிட்ட நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோனா வான்மதி தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. இப்போ சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க கிட்டதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேட்டூர் பகுதியிலிருந்து நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வான்மதி, இப்போ அது எப்படி உங்களால முடியுது? ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு போது சோ எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், நிறைய வந்து சர்ச் பண்ண
2: பிரச்சனை.
4: இந்த கமெண்ட் நெகட்டிவான கமெண்ட்ஸ் அது ட்ரோலிங் இதெல்லாம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸே வந்து கலாய்ப்பாங்க ரொம்ப, அது ட்ரோல்லாம் பண்ணுவாங்க அப்படின் போது அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
2: என்ன நம்மளாம் வந்துட்டு அவ்வளோலாம் வத்துல அப்படின்ட்டானா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்றாங்க, இல்லை சூப்பரா இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன்.
4: கண்டிப்பா, ஏன்னா ஆரம்பத்துல வந்து நம்ம பண்ற விஷயம் வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் தான் பண்ணுவோம், ஆனா மக்கள் ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம என்ன நோக்கத்துக்காக பண்றோம் அப்படின்னு போது புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வந்து ஏத்துப்பாங்க, அவங்களுக்கு பிடிக்கும் பழக பழக. ஸோ எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே எல்லாருக்கும் பிடிச்சிடாது, ஆனா அது நம்ம பிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் நம்ம மறக்கவே மாட்டாங்க. இப்போ நீங்க அதே மாதிரி தான் மேட்டூர்ல இப்போ எங்க வந்தாலும் உங்களை பத்தி
2: கண்டிப்பாங்க.
4: ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க கண்டென்ட் கிரியேட்டர் பிஸ்னஸ் எல்லாம் பண்றேன்னு சொன்னீங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னீங்க. இந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்ற ஒரு துறைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாரும் போலவும் உங்களுக்குமே வந்து சவால்கள் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பொண்ணா நீங்க இந்த ஃபீல்டை சூஸ் பண்றீங்க அப்படின்னு போது உங்களுக்கு என்ன மாதிரி சவால்கள்லாம் இருந்தது?
2: வீட்டுக்கு தெரியாமலாம் போய் வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி சவால் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். வந்துட்டு வீட்டுக்கு தெரியாம போய் வீடியோ எடுக்கிறது, அதை டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி போடுறது, இதனால் வரையும் யாரும் எங்கள் வீட்டிலனா எங்கள் அப்பா வந்து இதனால் வரையும் என் வீடியோ அதிகமாக பார்த்ததில்லை. இப்போ எல்லாரும் சொல்ல சொல்ல தான் அவரே வந்துட்டு சரி ஓகே ஏதோ பண்ணுறா பண்ணட்டும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு சப்போர்ட்லாம் இருக்குது. இல்லை

0: என்ன சொல்ல முடியாது.
1: ஸோ வீட்டில் ஆரம்பத்தில் எனக்கு சப்போர்ட் அப்படின்றது இல்லை, ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டுக்கு தெரியாமல் நான் போய் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணி போகிறது இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது ஃபேமிலி சைடில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த சவால் எல்லாத்தையும் கடந்து நான் இப்போ இருக்கேன் அப்படின்றத வான்மதி சொல்லியிருக்காங்க. சூப்பர் வான்மதி, சோனா வான்மதி, இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி சோனா வான்மதி. ஸோ நேயர்களே, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. Thank you.

0: FM 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: அவளுக்கு ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளுக்கு சர்ப்ரைஸா பர்த்டே கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது பெண்ணு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பெண்ணும் வாங்கிட்டாங்க. ஸோ ஸ்வேதாக்கு இது எப்படியோ தெரிஞ்சிருச்சு, சே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெண் வாங்கி தராங்களே, நம்ம ஃப்ரெண்டுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா ஏதாச்சும் கொடுக்கணும்ல அப்படின்னு ஒரு யோசனை வந்து ஸ்வேதா என்ன பண்ணானா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிட்டர்ன் கிஃப்டா நம்ம ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரேசர் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கலர் கலரா டிசைன் டிசைனா வாங்கிட்டா. பெண்ணை வந்து எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இந்த எரேசர் ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருந்தா. அதுக்கப்புறமேட்டு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி சாக்லேட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு ஐடியா பிளான்ல இருந்தா ஸ்வேதா. அப்புறமா என்னாச்சுன்னா அவளோட பர்த்டேவும் வந்துச்சு. அன்னைக்கு காலையில எல்லாருமே ஸ்வேதாவுக்கு கிளாஸ் ஃபுல்லா வந்து சர்ப்ரைஸா பெண்ணை வந்து கிஃப்டா கொடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக ஸ்வேதா வந்து ரிட்டர்ன் கிஃப்டா அந்த எரேசர் வாங்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அதையுமே கொடுத்துட்டாங்க. அண்ட் சாக்லேட் இது எல்லாத்தையுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எப்பயும் போல கிளாஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஸ்வேதாவோட ஃப்ரெண்டு தாராக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிரியாக்கு தான் பர்த்டே, பிரியாக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், அப்போ பிரியாவும் நமக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு பயங்கர யோசனையில் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பிரியாவோட பர்த்டேவும் வந்துச்சு. ஸோ பிரியாவுக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. பிரியா வந்து பதிலுக்கு ஒரு மரக்கன்று வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ என்ன இது வித்தியாசமாக இருக்குது, இது என்ன நம்ம பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் கேட்டதுக்கு பிரியா சொன்னாங்க, ஸோ மரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மரத்தை வச்சு டெய்லி எல்லோரும் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மரத்தை வளங்க அப்படின்னு பிரியா வந்து புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்டதும் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டு அந்த மரக்கன்னை ஆசையாக வாங்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கிட்ட நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, மழை நீருக்கு ஆதாரமாக இருக்கிறது மரம் தான். ஸோ அதனால் மரம் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து பிரியா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ், சரி ஓகே. இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு ஒரு க்யூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ,
1: ஹாய், உங்கள் நேமு?
2: என் பேர் ஹென்சிகா.
1: ஹென்சிகா, நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, யார் வச்சா?
2: எங்கள் அம்மா தான்.
1: மம்மிகிட்ட கேட்டிருக்கீங்களா எனக்காச்சும் என்னோட நேமுக்கு மீனிங் என்னம்மா அப்படின்னு?
2: ம், நிறைய தடவை கேட்டிருக்கேன். நேமுக்கு மீனிங் வந்து ஸ்வான் லேடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பறவை இருக்குல்ல, அந்த மாதிரியே வந்து என் மனசும் இருக்கும் அப்படின்ட்டு பேர் வச்சுருக்காங்க.
1: ஓகே ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நேமும் சூப்பராக இருக்குது, மம்மிக்கிட்ட சொல்லுங்கள்.
2: கண்டிப்பாக.
1: ஓகே, இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: நான் இப்போ வந்து 10th படிக்கிறேன்.
1: எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
2: சைத்தன்யா.
1: சூப்பர். சரி, ஸ்கூலில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
2: நிறைய பேர் இருக்காங்க.
1: நிறைய பேர், சரி யார் யாரெலாம் அது?
2: ரித்தன்யா, மானசா, நக்ஷத்ரா. எங்கள் கிளாஸில் வந்து 13 கேர்ள்ஸ் தான், இருந்தாலும் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு மாதிரி ஒற்றுமையாக தான் இருக்கும்.
1: எத்தனை பேர் இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருப்போம் அப்படின்னுட்டீங்க. ஓகே ஓகே, சரி ஓகே. தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஹென்சிகா கூட பேசலாம். ஸ்டேடி உண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்திருக்கிற 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வர ஒரு வைரக்கல் அப்படின்னே சொல்லலாங்க, பாயாசம் அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னா, புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜானகிராமன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார். இந்த கதையில் சுப்புராம ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கௌரவமான மனுஷர் வந்திருக்கிறாரு. சமையல் கலையில் குறிப்பாக மனமணக்க அந்த பாயாசம் செய்கிறதுல அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. எந்த வீட்டு விசேஷம் அப்படின்னாலுமே இவரை தான் வந்து கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மகனுக்கே வந்து கல்யாணம் வருது. வீடே கோலாகலமாக இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் சுப்புராம ஐயர் நெய் மணக்க, முந்திரி மிதக்க, ஏலக்காய் வாசம்லாம் தூக்க, அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பானையில் அந்த பாயாசத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் முகத்தில் அப்படி ஒரு பெருமிதம். இந்த பாயாசத்தை நம்ம உறவினர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாப்பிட்டு நம்மளை வந்து பெருமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்து இருக்குது. ஆனால் அதே ஊரில் அதே ஆஃபீஸில் சுப்புராம ஐயர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு எளிய குமாஸ்தா தான் குப்புசாமி அப்படின்ற ஒருத்தர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சுப்புராம ஐயருடைய அந்த பாயாசத்தை சாப்பிட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் குப்புசாமியை தன்னுடைய வீட்டு விசேஷத்துக்கு வந்து ரொம்ப மதித்து சுப்புராம ஐயர் கூப்பிடக்கூட இல்லை. ஆனாலும் குப்புசாமி வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணம் பந்தி தடபுடலாம் நடக்குது, ஊரே உட்காந்து சாப்பிட்றாங்க. குப்புசாமியும் பந்தியில் வந்து அமர்ந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கிறாரு. இப்போ இலையில் வந்து பாயாசம்லாம் வந்து வச்சுக்கிட்டே வராங்க. சுப்புராம ஐயரே நேரில் வந்து ஒவ்வொருத்தராக பார்த்து பார்த்து அந்த பாயாசம் வந்து பரிமாறிக்கிட்டு வராரு. அப்போ குப்புசாமி உட்காந்துருக்கிற இலைக்கு அருகில் வரும்போது குப்புசாமிக்கு நெஞ்சம் படபடன்னு அடிக்குது. இன்னும் ஒரு கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேட்கக்கூட ஆசையாக இருக்குது. ஆனால் சுப்புராம ஐயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப கம்மியாக வந்து வச்சுட்டு கண்டுக்காத மாதிரி போயிடுறாரு. அந்த தருணத்தில் குப்புசாமிக்கு வந்து ஒரு வலி, அதே சமயத்தில் ஒரு ஏமாற்றம் வந்து இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கைகள்லாம் கழுவுறாங்க. குப்புசாமி எந்திரிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து போகும்போது அந்த பாயாச பாத்திரத்தை வந்து பார்க்குறாரு. அதில் ஏகப்பட்ட பாயாசம் வந்து இன்னும் மிச்சம் இருக்குது. ஆனால் அந்த பாயாசம் தனக்கு முழுமையாக கிடைக்கலையே. அவருக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் கம்மியாக தான் வைக்கிறார் அவர். ஆனாலும் அந்த பாத்திரத்தில் இன்னும் நிறைய மிச்சம் இருக்குது. அதனால் அவருக்கு வந்து நமக்கு வந்து தகுதி இல்லையா, இந்த ஒரு சுவை நமக்கு மறுக்கப்பட்டதுக்கு நம்மளுடைய தகுதி ஒரு காரணமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போகிறாரு குப்புசாமி. எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பும்போது குப்புசாமியும் கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வீட்டுக்கு வெளியே அந்த குப்பைக்கு பக்கத்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அப்போ அந்த பாயசத்தையும் வந்து கொட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து மனசு வந்து அப்படியே தவிக்குது. எனக்கு இன்னும் நிறையா அந்த பாயாசத்தை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது இப்போ குப்பைக்கு தான் போகுது. இருந்தாலும் எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம். அப்போ அவருடைய மனசு வந்து ரொம்ப ரொம்ப தவிக்குது. ஸோ ஒரு மனிதர்களுடைய அகந்தை, அதே மாதிரி ஒரு மனசில் இருக்கிற அந்த வர்க்க பேதம் இன்னொருத்தருக்கு வந்து ஒரு கண்ணீரை கூட உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிராமன் அவர்கள் வந்து இந்த கதையில் அழகாக சொல்லியிருப்பாருங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வந்து படிங்க. இந்த ஒரு கதை எப்படி இருக்கோ அதே மாதிரி

0: மிச்சம் 99 கதைகளும் வந்து ரொம்ப பல அர்த்தங்களோட வந்து இருக்கும். கட்டாயமா வாங்கி படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த தமிழின் 100 சிறந்த சிறுகதைகள். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
6: FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஹென்சிகா தான். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஹென்சிகா கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தையும் அவங்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த சளி இல்லைன்னா லைட்டாக காய்ச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம வந்து மெடிக்கலில் போய் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி ஒரு 2-3 days நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அது வந்து சேஃபா மேம்? எல்லா நேரமும் ஒரே பிராண்டு மாத்திரை நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ சிறப்பும் அதே மாதிரி தான், ஒரே மாதிரி கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டா மேம்?
7: இப்போ இந்த ஒரு சில சேஃப் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பாராசிட்டமால் செட்டிசன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்ற மருந்துகள் வந்து அந்த டைமுக்கு தான் நாங்கள் குழந்தைங்களுக்கு தேவையானதுன்னு எழுதி கொடுத்துருப்போம். இப்போ அந்த டைமில் குழந்தைக்கு இந்த ப்ரோபயோட்டிக் தேவைப்படும், இந்த ஜிங்க் தேவைப்பட்டிருக்கும்னு நான் எழுதியிருப்போம். ஸோ ஆன்டிபயோட்டிக் தேவைப்பட்டிருக்கும்னு எழுதியிருப்போம். அதை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணக்கூடாது. காஃப்லே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காஃப் இருக்குது. ஸோ அதே வந்து இந்த வெட் காஃபாக இருந்திருக்கும், ட்ரை காஃபாக இருந்திருக்கும், இந்த தடவை வேறு காஃப் வந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து அதே மெடிசன் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாராசிட்டமால் இந்த மாதிரி ரொம்ப சேஃப் மெடிசன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் ஓப்பன் பண்ணி 2 months தான் யூஸ்வலி ஷெல்ஃப் லைஃப். 2-3 months மேலே யூஸ் பண்ணிங்கன்னா பெருசாக வந்து வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எசென்ஷியல் மெடிசன் பாராசிட்டமால் செட்டிசன் வேணால் யூஸ் பண்ணலாம். மற்றது நீங்களாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும்.
6: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ சில மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது சேஃப் தான், பட் இருந்தாலும் ரிப்பீட்டடாக நம்ம வந்து அதையே யூஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான சுச்சுவேஷனை ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேபிட்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சுன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து எதை சொல்லி கொடுத்தோமோ அதை தான் வந்து அவங்க பழகி அதை தான் வந்து அவங்க செய்வாங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு நான் சின்ன வயசில் அப்படியே லெத்தாஜிக்காக விட்டுட்டு பெரிய பசங்களானதும், இப்போ ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 6வது படிக்கிற குழந்தை 8 மணிக்கு எந்திரிக்குது அப்படின்னா, நம்ம வந்து அவங்க மேலே மட்டும் முழுமையாக தப்பு சொல்லவே கூடாது. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு குழந்தைங்க கேட்கும்போது, இந்த மாதிரி காலையில் ஒரு சின்ன வாக் மாதிரி போகலாம், இல்லை யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லையா காலையில் எழுந்து எடுத்து படிக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். காலையில் நம்ம என்ன படிக்கிறோமோ அது வந்து மைண்டில் அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு அல்டர்னேட்டிவாக சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, புது புது விஷயங்களை அவங்க கற்றுக்கிறதுக்கும் பழகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
8: இங்க சட்டம் திருத்துமா இல்ல இந்த சத்தம் திருத்துமா, தொட்டா தவறுன்னு ஒன்னு விட்டா புரிய.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா, நல்ல கிஃப்டா பாத்து சொல்லு.
2: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
1: ஆமாடா
2: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறதுன்னு முடிவாயிருச்சு, என்கிட்ட இல்லாதது ஒன்று வாங்கி கொடுறா.
1: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
2: ஏன்டா கேக்குற?
1: அதான்டா, நீ தானே கேட்ட உங்ககிட்ட இல்லாத ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு, அதான் கேட்டேன்.
3: ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல்!

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: நீரின்றி அமையாத உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம ஹென்சிகா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஓகே, இப்போ நம்ம ஹென்சிகா கூட பேசிடலாமா? ஹென்சிகா, நீங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எல்லாம் கிளாஸ்லாம் அப்படி சுத்துறது, காரிடார்ஸ்ல எல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் நடக்குமா?
4: பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எல்லாம் வெளியில தான் இருப்போம். 10 நிமிஷத்தை சாப்பிட்ருவோம், ஃபுல்லா வெளில சுத்திட்டே இருப்போம். எல்லா டீச்சர்ஸ்ட்டுமே பேசுவோம், செம்ம ஜாலியாக இருக்கும்.
3: வெளியில் தான் இருப்பீங்க,
4: ஸ்கூல்லனாலே என்ஜாய் பண்ணேன். ஸ்டடிஸ் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி என்ஜாய்மெண்ட்டும் லெவலில் இருக்கும்.
3: அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான். ஓகே சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு ஸ்கூலில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
4: எனக்கு வந்து மேக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
3: மேக்ஸ் ஏன்?
4: அது ஒரு மாதிரி இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவேன். நிறைய பேர் வந்து மேக்ஸ் தான் கஷ்டம் அப்படின்ட்டு அதை பிடிக்காத மாதிரியே வெறுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரியலாக வரல. எனக்கும் லைட்டாக வராமல் தான் இருந்துச்சு, ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும் போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
3: சூப்பர். சரி, மேக்ஸில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க?
4: ஒரு 0.5 மார்க் இல்லை 1 மார்க் அந்த மாதிரி தான் போவோம். சரி, சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன், அதனால மார்க் போவோம்.
3: சில்லி மிஸ்டேக்ஸ்னால ஃபுல் மார்க்குக்கு ஒரு 0.5 மார்க் இல்லை 1 மார்க் கம்மி ஆகிடும். ஓகே ஓகே, அப்போ நீங்கள் டாப்பர் தான் போல. சரி ஓகே, அப்போனா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சேட்டெல்லாம் பண்ணி மிஸ்கிட்ட திட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்களா?
4: அதெல்லாம் பயங்கரமாக
3: இருக்குமா? எங்கே எதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
4: ஒரு தடவை வந்து ட்ரிப்பு போகிறோம் அப்படின்ட்டு குஜராத் வரைக்கும் ஸ்கூல்லேருந்து கூட்டு போனாங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க, எனக்கு வந்து இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால வரல. லாஸ்ட்டில் ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் போனாங்க. இப்போது ஸ்கூலுக்கு தான் பஸ் வந்துச்சு. பஸ் வந்து நின்றுட்டு இருந்துச்சு, எல்லோரும் அனுப்புனாங்க. பிரின்சிபல் மேமு, ஏஜிஎம் சார் எல்லோரும் இங்கே நின்றுட்டாங்க. நாங்களும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேக் சொல்லிட்டு கிளாஸே கட் அடிச்சுட்டு அங்கேயே தான் நின்றுட்டுருந்தோம். இப்போது ஒரு லஞ்ச் பீரியட் முடிகிற வரைக்கும் வந்து அங்கேயே தான் இருந்தோம். அப்புறம் தான் வந்து கிளாஸுக்கே போனோம். அதுக்கு பயங்கரமாக திட்டுவாங்க.
3: சரி, அப்புறம் என்னாச்சு?
4: அது ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கொண்டாடிட்டு, அதுவும் எங்கள் டீன் சார்லாம் வந்து ரொம்ப திட்டினார். அப்புறமேட்டா வந்து இனிமேல் பண்ணிங்கன்னா பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு விட்டுட்டார்.
3: ஓகே அப்படின்னு அப்புறம் லாஸ்ட்டாக விட்டுட்டாங்க. ஓகே ஓகே சரி, நான் சும்மா எடுத்து விடுங்கன்னு தான் கேட்டேன், ஆனால் நீங்கள் பக்கம் பக்கமாக சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு பிரதர் சிஸ்டர்லாம் இருக்காங்களா?
4: இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு தம்பி மட்டும், வந்து இப்போ 8th படிக்கிறான். பேர் வந்து கங்கேஷ். என் கூட தான் வந்து கராத்தே கிளாஸில் படிக்கிறான்.
3: இப்போ நீங்கள் கராத்தே கிளாஸ் போகிறீங்களா?
4: ஆ
3: ஓகே. எந்த கராத்தே கிளாஸ்?
4: நானும் என் தம்பியும் வந்து போகிறோம். அதுவும் இப்போது ஒரு 1 இயராக தான் போகிறோம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கராத்தே கிளாஸ் நேம்

0: வந்து சிவாலயா ஸ்போர்ட்ஸ் அகாடமி, மாஸ்டர் வந்து சென்சே சதீஷ்குமார் ராஜி.
1: சூப்பர் சூப்பர். சரி, இப்போ நீங்கள் என்ன பெல்ட்டில் இருக்கீங்க?
0: இப்போ நான் வந்து ஆரஞ்ச் 2 பார்த்தேன்.
1: ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியாக இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஹென்சிகா கூட பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. ஸோ நான் எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அருணி கூட. இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட ஹென்சிகா தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்ததான் இன்னும் சில விஷயங்களை ஹென்சிகா கூட பேசிடலாம். இப்போ இந்த நேரத்தில் நான் எப்பயுமே ஒரு சூப்பரான தரமான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நான் என்ன ரெசிபி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை வந்து நம்ம கொடுக்கலாம், அப்படி இல்லையா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம கொடுக்கலாம். என்னடா இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுவும் ஸ்வீட்டு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இனிப்பு ரொட்டின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிப்பு ரொட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத. ஸோ நான் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு 1 கப்பு, அடுத்ததாக வெல்லம் இருக்கு இல்லையா அது வந்து 1/2 கப் இருந்துச்சுன்னா போதும், அதை பாகு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு, அப்புறமேட்டு ஏலக்காய் பொடி அது வந்து கொஞ்சோண்டு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை. அண்ட் இதில் இன்னும் டேஸ்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா தேங்காய் இருக்கு இல்லையா அதை வந்து திருவி போடாமல் இந்த லைட்டாக பல்லு பல்லாக எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்க்கலாம். அண்டு முந்திரியை லைட்டாக நெய்யில் வறுத்து சேர்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இதில் பண்ணால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஸோ இப்போ கோதுமை மாவை 1 கப்பில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி எப்படி நம்ம ரொட்டி தட்டுறதுக்கு பிசைவோம் அதே மாதிரி தண்ணிக்கு பதிலாக இந்த வெள்ளை பாகு இருக்கு இல்லையா அதை போட்டு கொஞ்சம் ரொட்டி தட்டுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடணும். பிசைஞ்சிட்டு 1-20 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். அதுக்கப்புறமா தேங்காய், இந்த முந்திரி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டு எப்பயும் போல் நம்ம ரொட்டியை கல்லில் தட்ட ஆரம்பித்து எடுத்தோன்னா சூப்பரான இந்த இனிப்பு ரொட்டி ரெடி ஆகிடும். அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உள்ள வரைக்கும் வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா வேகாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா லைட்டாக வயிற்று வலி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வேக விட்டுருங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் மூலமாக கால் பண்ணியும் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. அண்டு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடம் பிடிச்சி அது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றது தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை நம்ம எப்படி கொண்டு வருது மேம்?
5: ஒரு குழந்தை ஒன்று வந்து கேட்குறது, இந்த பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அம்மா கிட்ட வந்து சொல்லக்குள்ளார அப்படியா, சரி இனிமேல் விளையாடாது கொடுக்காது அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க. நம்ம அந்த குழந்தைக்கு வேணுங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பரவாயில்ல நம்ம இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஒரு குழந்தை ரன்னிங் ரேஸில் ஸ்கூலில் வந்து நான் தேர்ட் ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வேறு வாங்கிட்டா என்னால் முடியாது, நான் ஃபஸ்ட் ப்ரைஸே வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லக்குள்ளார அந்த பெற்றோராகட்டும் ஒரு ஆசிரியராகட்டும் அவங்கள வந்து அந்த கோபத்தையும் அந்த இதையும் வந்து அவங்களுக்கு ஊக்குவிக்க கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைமில் நம்ம தேர்டு வந்துட்டோமா, நம்ம தேர்டு வந்ததை விட நமக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்திருக்காங்க அவங்கள நம்ம யோசிப்பாச்சு, அவங்கள நம்ம மூணாவது வந்திருக்கோம் அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். அந்த மாதிரியான வாழ்க்கை பாடங்களை அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கணும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போது நம்ம கூட ஹென்சிகா பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாமா? ஹென்சிகா, நீங்கள் வந்து பிரதர் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, ஸோ நீங்களும் பிரதரும் வீட்டில் சண்டைலாம் போடுவீங்களா?
6: பயங்கரமாக சண்டை போடுவேன்,
4: பயங்கரமா சண்டை போடுவீங்களா? நான் சும்மா பேச்சு கேட்டேன், போடுவீங்களா அப்படின்னு நீங்கள் பயங்கரமாக டிக்ளரே பண்ணிட்டீங்க. சரி, எதுக்கு மோஸ்ட்டாக சண்டை வரும்? மோஸ்ட்டாக வந்து ஃபுட்டுக்காக தான். நிறைய இருக்கும் ஃபுட்டு, இருந்தாலும் வந்து ரீக்வலாக பிரிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் அடிச்சுக்கோம். அப்புறமேட்டா சேர்ந்துடும் ஃபுட்டு தான் மெயினாக, அதுக்கு தான் சண்டை வரும் அப்படின்னு நினைட்டீங்க. சரி ஓகே, என்ன தான் லாஸ்ட்டாக நீங்கள் வந்து ரெண்டு பேரும் கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேட்டுருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஆஸ்திரேலியாவோட புகழ்பெற்ற நீலமலை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மவுண்ட் பிடிங்டன் அப்படின்ற இயற்கையோட அமைதியையும் வரலாற்றோட சுவடுகளையும் சாகசத்தோட துடிப்பையும் ஒன்றா இணைக்கக்கூடிய இந்த மலையை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மவுண்ட் விக்டோரியா அப்படின்ற கிராமத்தோட தெற்கு பகுதியில் மவுண்ட் பிடிங்டன் அமைஞ்சிருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 1094 மீட்டர் உயரம் கொண்ட இந்த மலை எக்ஸ்ப்ளோர் ரேஞ்ச் அப்படின்ற மலைத்தொடரோட ஒரு பகுதியாக இருக்கு. பழங்குடியினர் இதை விரிண்டி அப்படின்னு கூப்பிட்டதா சொல்லப்படுது. இந்த மலையை சுற்றி செல்லக்கூடிய சாலைகள், நடைப்பயண பாதைகள், குகைகள் மற்றும் பாறை ஏறக்கூடிய இடங்கள், இது எல்லாமே இயற்கை விரும்பிகளை பெருசாக கவர்ந்திருக்குதுங்க. உச்சி பகுதிக்கு போனால் கனிம்பிளா பள்ளத்தாக்கோட அழகான காட்சி கண்ணுக்கு முன்னாடி விரிஞ்சு நிற்குது. யூகலிப்டஸ் மரங்கள் இடையிடையே காட்சியை மறைச்சாலும் அந்த பசுமை சூழல் மனசுக்கு ஒரு தனி அமைதியை கொடுக்குதுங்க. இப்போ இதோட வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த மலையோட பேர் வில்லியம் ரிச்மேன் பிடிங்டன் அப்படின்ற அரசியல்வாதியை நினைவு கூறக்கூடிய வகையில் கொடுக்கப்பட்டது. அவர் அந்த பகுதியில் தாங்க நிலத்தை வச்சுருந்தாரு, அதனால அவரோட பேரை வச்சு அந்த இடத்த கூப்பிட்டுருக்காங்க. மக்கள் இயற்கை காட்சியை ரசிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல மலையோட உச்சியில இருந்த சில மரங்களை வெட்ட சொன்னதா வரலாறு குறிப்பிடுது. அதுக்கப்புறமா அந்த நிலப்பகுதி பொதுமக்களுக்கு ஒதுக்கப்பட்டு மவுண்ட் பிடிங்டன் ரிசர்வ் அப்படின்னு அறிவிக்கப்பட்டதுங்க. காலப்போக்கில் அந்த காப்பகத்தோட பரப்பளவு விரிவுபடுத்தப்பட்டது. மவுண்ட் பிடிங்டன் இயற்கை சுற்றுலாவுக்கு மட்டும் இல்லைங்க, பாறை ஏறுதல் மாதிரியான விளையாட்டுக்காகவும் உலகளவுல அறியப்படுது. ஆஸ்திரேலியாவோட பாரம்பரிய மலையேற்றத்தோட முக்கிய மையங்களில் இதுவுமே ஒன்று. குறிப்பாக ஜானிசெப்டஸ் அப்படின்ற புகழ்பெற்ற ஏற்றுப்பாதை மலையேற்ற வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றிருக்குங்க. இயற்கை, வரலாறு, சாகசம் இந்த மூணையுமே ஒன்றா கலந்த ஒரு மலை தான் மவுண்ட் பிடிங்டன். மனிதரோட இயற்கையை ரசிக்கவும் பாதுகாக்கவும் கற்றுக்க வேண்டிய பல பாடங்களை இப்படிப்பட்ட இடங்கள் நமக்கு நினைவூட்டுதுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் நான் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புலா பண்ணி அதை திறந்து வச்சதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 4-5 ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 வருஷத்துல இருந்து இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரனைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேல வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேல விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கமட்டிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காட்டில் கோவிந்தன் அப்படின்ற ஒரு அண்ணா வந்து சந்திச்சிருந்தங்க. அவர் அங்கே ஏற்காட்டில் இருக்கக்கூடிய மக்களோட கலாச்சாரம் பற்றியும் அவங்களோட வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பற்றியும் நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: கலாச்சாரமும் இந்த மாறக்கூடாது தான் உலக பழங்குடி தினம் கொண்டாடுறோம். நம்முடைய மக்கள் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்க அதான் நான் பேனையில் பேசும்போது சொல்கிறேன். எல்லா இனமும் வந்து கோர்ட்டுக்கு போய் தான் டைவர்ஸ் வாங்கணும். ஆனால் எங்கள் இனத்தில் ஊர் கவுண்டரை வச்சு பஞ்சாயத்தில் பேசி விவகாரத்து பண்ணிக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட் ஸ்டாண்டிங் ஆர்டரே இருக்குது. எங்கள் மலைவாழ் மக்கள் மட்டும் கோர்ட்டுக்கு போய் தான் விவகாரத்தை வாங்கணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் எங்கள் ஊர் கவுண்டர் தான் எங்கள் ஊருக்கு பெரியவர், அவரை வச்சு நாங்கள் விவகாரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லு. அப்படி இருக்கும்பொழுது பழங்குடி மக்களுக்காக தான் இந்த உலக ஐநா சபையே உலக பழங்குடி கொண்டாடுறான். சொந்தத்தன்னு இருக்குது, குடியரசுத்தன்னு இருக்குது. அதுக்கப்புறம் பழங்குடி மக்களுக்கான அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி மூத்த குடியில் பிறந்தோம் நாங்கள். எங்களுக்கு வந்து அந்த பழங்குடின்னு சொல்கிறாங்க, ஏட்டு சொருக்கா கூட்டுக்கு உதவாது. ஏட்டில் இருக்குது பழங்குடி மக்களுக்கு, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. ஆனால் ஒன்றுமே செஞ்சுட்டு வராங்க, ஆனால் காணல் நீராக தான் இருக்குது. அதனால் அரசு பழங்குடி மக்களை காப்பாற்றினா சிறப்பு கவனம் செலுத்தணும், சிறப்பு திட்டங்களை கொண்டு வரணும். சப்ளான் இருக்குது எங்களுக்கு, சப்ளான் தான் இருக்குது, மெயின் பிளானில் எங்களை கொண்டு வரணும். கொண்டு வந்து பழங்குடி மக்களை கொண்டு, பழங்குடி மக்கள் இருந்தால் தான் உணவு. அதான் முன்னாடியே சொன்னேன், பழங்குடி விவசாயி சேத்தல் கை வச்சால் தான் எல்லோரும் சோத்தல் கை வைக்க முடியும். அந்த நிலை மாறணும்னா அரசாங்கம் பழங்குடி மக்களுக்கு குறிப்பாக அனைத்து விவசாயிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தணும். அவன் பொருளுக்கு நிர்ணயம் பண்ண முடியல விலையை, அந்த நிலையை மாறணும். அப்போ தான் விவசாயம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து எல்லாமே பிளான்டேஷன் ஆகிடுச்சு, கல்டிவேஷன் போய் பிளான்டேஷன் ஆகிடுச்சு, தோட்டப்பயிர் ஆகிடுச்சு. அது ஈல்டு இயர்லி ஒன்ஸு, காப்பி மிளகு வருஷத்துக்கு ஒரு தான் வருது. ஆனால் சாமை தினை அடிச்சிருப்பான் எல்லாம் வந்து கோயில் கலசத்தில் போட்டால் ஒரு சாமை 10 வருஷம் இருக்கும். கோயில் கலசத்தில் தானியம் கொட்டுறதே அதுக்கு தான், சாமிக்கு இல்லை. பஞ்சம் வந்து அந்த கலசத்தை எடுத்து அந்த தானியத்தை எடுத்து கொடுக்கணும், அந்த பர்பஸுக்கு தான் தானியம் அந்த கலசத்தில் போட்டாங்க. அதெல்லாம் இன்னைக்கு மாறி போச்சு. திருப்பியும் அவங்க போகிறாங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க, அந்த 100 நாள் வேலைக்கு போகிறாங்க. இப்போ எல்லாம் நிலத்தை இழந்துட்டு பழங்குடி நிலத்தை வாங்கக்கூடாது, பிற இனம் 15 பாயிண்ட் 0 சொல்லு ஸ்டாண்டிங் ஆர்டர். அப்புறம் இன்னைக்கு படிச்சுட்டு நேரடியே வந்துடுறாங்க. பழங்குடி மக்களை பாதுகாக்க சட்டம் எவ்வளோ இருக்குது, வன உரிமை சட்டம் இருக்குது. வனமும் வனச்சாரணும் எங்களுக்கு தான், வன உரிமை நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களை போகாத, செடி வெட்டாது, அது வெட்டாதுன்னு வருவாய்த்துறை, காவல்துறை, வனத்துறை மூணு தான் எங்களை பாதுகாக்குது, மூணு தான் எங்களை நசுக்குது. அதனால இந்த காவல்துறை வனத்துறை மூணு தான் எங்களை பாதுகாக்குது, மூணு தான் எங்களை நசுக்குது. அதனால இந்த மூணு துறையும் நல்லா இருந்தானே எங்கள் மக்கள் நல்லா இருப்பாங்க.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு கோவிந்தன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. அதே சமயத்தில் சில கோரிக்கைகளையுமே முன்வச்சிருக்காரு. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: அட ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழைநீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழைநீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.
3: நீரை தேவையின்றி பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
4: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
6: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காடு மக்களோட குரலை எப்படினாலும் நம்ம நிகழ்ச்சியில கண்டிப்பா கேட்டுருவாங்க. அந்த வகையில இன்னைக்கு பிளியூர் கிராமத்துல திருவிழாக்கு நான் போயிருந்தப்போ ஒரு அருமையான பாடலை நமக்காக பாடினாங்க பிளியூர் கிராம மக்கள். அந்த பாடல்ல இருந்து ஒரு சின்ன பகுதி இதோ உங்களுக்காக வந்தாச்சு. கேட்டுட்டு வந்து மறக்காம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
7: பாடி நல்லா படியாளக்கும் ஏழக்கும் அங்கே இருக்கப்பட்ட சிவா தற்கும்.

இசைநாதா சனா சுவாமி ஆயாளே அழக்குமி ஆளாளா பழகப்பட்ட சிவா தற்கும் ஏழை அழக்குமி ஆளாளம் அங்க பன்னிரண்டு லட்சம் கோடியா ஏழை அழக்குமி ஆளாளம் அங்க படி நல்ல படியாளக்கும் ஏழை அழக்குமி ஆளாளம் பரமநாரு சனோ சுவாமி ஏழை அழக்குமி ஆளாளம் நல்ல சரணோ அமிண்டு அயாளே அழக்குமி சேலாம் அங்க குட்டி நல்ல

0: எங்க கலிகோலக காண்டா மாயா யாழ யாழ குமி யாழ கலிவாகத்தே நாட்டேழையோ யாழ யாழ குமி யாழ அங்க காராளத்த மக்கள்
1: எப்படி இருக்கு நேர்களே, ரொம்ப அருமையா இருக்குல்ல? இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. இந்த பாடலை பாடி கொடுத்த பிலியூர் கிராம மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தனுன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: 97.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க எதனும் தாங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட இந்த பகுதியில் எற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட, அப்படி இல்லைன்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ், மரங்களோ பறவைகளோ விலங்குகளோ, இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு பாலியூரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா இந்த மரம் ஒரு சின்ன மர வகை தான். பாலியூரஸ் அப்படின்றது ராம்னேசிய குடும்பத்தை சேர்ந்த பூக்கக்கூடிய தாவரங்களில் ஒரு பேரினம் தாங்க. இந்த பேரினத்தில் சுமார் 8 சிற்றினங்கள் இருக்கு. இதில் மொராக்கோ மற்றும் ஸ்பெயின்லேருந்து தொடங்கி கிழக்கில் ஜப்பான் தைவான் வரைக்கும் பரவி இருக்குங்க. அதே சமயத்தில் யுரேசியா மற்றும் வட ஆப்பிரிக்காவோட வெப்பமான மற்றும் வறண்ட பகுதிகளில் இயற்கையாக வளர்ந்துட்டு வருது. இந்த தாவரங்கள் பொதுவாகவே புதர்களாகவோ, அப்படி இல்லைன்னா சின்ன மரங்களாகவோ இருக்குங்க. சுமார் 3-15 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடும். இதோட தளிர்கள் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்குமா. ஒவ்வொரு கணுவோட பக்கத்திலையுமே ஒரு இலையும் 2 கூர்மையான முட்களுமே இருக்கும். இதனால இந்த மரத்தை அணுகும்போது கவனமா இருக்கணும். பாலியூரஸோட இலைகள் முட்கள் வடிவமாகவும் பளபளப்பான பச்சை நிறத்திலையுமே இருக்குங்க. இலையோட அடிப்பகுதியில 3 தெளிவான நரம்புகள் இருக்கும். சில இனங்கள் இலையுதய தன்மை கொண்டது, சில இனங்கள் வருஷம் முழுசுமே பசுமையா இருக்கும். இந்த தாவரத்தோட மிக சுவாரஸ்யமான பகுதி என்னன்னா அதோட கனிதான். சின்ன மரத்தன்மை கொண்ட கொட்டை ஒண்ணு வட்டமா ரக்கை மாதிரியான அமைப்போட மையத்துல இருக்குங்க. காத்துல சுழன்று போகும்போது அந்த வடிவம் விதைகளை பரவ உதவுது. இயற்கை தன்னுடைய விதைகளை பரப்புறதுக்கு உருவாக்குன ஒரு புத்திசாலித்தனமான வடிவமைப்பு தாங்க இது. சூழியல் ரீதியாகவும் பாலியூரஸ் முக்கியமானது. சில பட்டாம்பூச்சி இனங்களோட இளம் உயிரிகள், அதாவது இலை துளைப்பான்கள், இந்த தாவரத்தோட இலைகளை உணவா பயன்படுத்துது. இதனால பல சின்ன உயிரினங்களோட வாழ்க்கை சங்கிலியிலையும் இந்த மரம் ஒரு முக்கிய இடத்தை பெறுதுங்க. பாலியூரஸ் பேரினத்துல ரொம்பவுமே அறியப்பட்ட இனம் அப்படின்னா பாலியூரஸ் பைனா கிறிஸ்டி அப்படின்றது தாங்க. இது மேற்கு ஆசியா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் பரவலாக இருக்கு. சில வரலாற்று மற்றும் பண்பாட்டு குறிப்புகள்லையும் இந்த மரம் இடம்பெற்றிருக்கு. நேர்களே, வறண்ட நிலங்கள்லையும் உயிர் வாழக்கூடிய திறன், முட்களால் தன்னை பாதுகாத்து கொள்ளும் தன்மை, காத்துல பறக்கக்கூடிய விதைகள், சின்ன உயிரினங்களுக்கு உணவாக இருக்கிறது மாதிரியான அம்சங்கள் பாலியூரஸ் மரத்தை ஒரு தனித்துவமான தாவரமாக மாற்றுதுங்க. இயற்கையோட ஒவ்வொரு தாவரமும் ஒரு கதையை சொல்லுது. அந்த கதைகளை தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதும், இயற்கையோட அறிவையும் நம்ம உணர முடியுது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் வந்தாச்சு. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல தொடர்ந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு நேயர்களே. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் எப்பயுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழங்குடியினரை பற்றியும் அவங்களோட சிறப்புகள், அவங்களோட மொழியோட சிறப்பு, கலாச்சாரம் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கை முறை எந்த மாதிரி இருந்தது, அவங்களோட இசை நடனம்னு சொல்லி பல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு ஜாட்ஜாவரும் அப்படின்ற வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் காத்த பழங்குடி மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்ருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. ஜாட்ஜாவரும் மக்கள் பெண்டிகோ பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய லோடன் மற்றும் அவுகா நதிப்பகுதியோட பாரம்பரிய உரிமையாளர்கள்ங்க. இவங்க ஆஸ்திரேலியாவோட புகழ்பெற்ற குளின் கூட்டமைப்போட ஒரு பகுதியாக இருந்தாங்க. இவங்களோட சமூக அமைப்பு ரொம்பவுமே ஒழுங்குபடுத்தப்பட்டதா இருந்தது. மொத்தம் 16 குளங்களா பிரிஞ்சு வாழ்ந்த அவங்க குடும்பம், கலாச்சாரம் மற்றும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறைய பின்பற்றிட்டு வந்தாங்க. ஜாஜா அப்படின்றது அவங்களோட மொழியில ஆம் அப்படின்றத குறிக்குங்க. பல பழங்குடி இனங்கள் இல்லை அப்படின்ற சொல்லோட அடிப்படையில பேர் வச்சிருந்த நிலையில ஆமா அப்படின்ற சொல்லிலிருந்து உருவான பேரை கொண்டிருந்தது இவங்களோட தனித்துவமான ஒரு விஷயம் தாங்க. ஜாட்ஜாவரும் மக்களோட வாழ்க்கை இயற்கை

அப்படின்ற வரலாறு சொல்லுது. அதுக்கப்புறமா பிராங்க்லின் ஃபோர்டில் ஒரு பாதுகாப்பு நிலையம் அமைக்கப்பட்டாலும் பலர் தங்களோட பாரம்பரிய நிலங்களை விட்டு வேற பகுதிகளுக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 1850களில் விக்டோரியாவில் தங்க வேட்டை தொடங்கினப்போ அவங்களோட புனிதமான நிலங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டது. இருந்தாலுமே ஜார்ஜாவரும் மக்கள் தங்களோட மொழி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை கைவிடலைங்க. பல தலைமுறைகளாக அதை பாதுகாத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஜார்ஜாவரும் மக்களோட வரலாறு, நில உரிமைகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு தாங்க வருது. உலகத்தோட பழங்குடியின மக்களோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது அவங்களோட கலாச்சாரத்தை மதிக்கிறதுக்கும் மனித வரலாற்றோட பன்முகத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவுமே முக்கியமானதாக இருந்தது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுமே இருக்கு நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி, மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: கோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். கலை அப்படின்றது வெறும் பயிற்சியால் மட்டும் வரதில்லைங்க, அது தலைமுறை தலைமுறையாக ஒரு இரத்தத்தில் ஊறி வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கலை குடும்பத்தில் பிறந்தவர் தான் மணியம் செல்வன். அவரோட ஒரு கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். 1950 சென்னையில் பிறக்கிறாருங்க மணியம் செல்வம். இவருடைய தந்தை யார் அப்படின்னா, தமிழ் வாசகர்களுடைய நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த புகழ்பெற்ற ஓவியர் மணியம் அவர்கள்தான் இவரோட தந்தை. தந்தை கூடையே வளர்ந்ததுனால மணியம் செல்வன் அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சிறு வயதிலேயே அந்த கலைச்சூழலில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. அப்பா வரையக்கூடிய அந்த ஓவியங்களை வியப்போடு பார்த்து வளர்றாரு. தூரிகையும் வர்ணங்களும் அந்த சின்ன வயசுலேயே இவருக்கு வந்து அறிமுகமானதில் ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தந்தையோட அந்த புகழுக்கு தானும் உரியவராக மாறுறது அவ்வளோ ஒரு எளிதான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிறு வயதிலே தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் அவரோட சொந்த முயற்சியாலும் கடின உழைப்பாலும் தந்தைக்கு பெயர் சொல்லும் மகனாக இவர் வந்து உயர்ந்தார் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையும் வந்து பெற்றுக்கிட்டார். இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுட்டே இருங்க. இவர் வந்து சென்னை ஓவியம் மற்றும் கைவினை கலைக்கல்லூரியில் ஓவிய பயிற்சியை மேற்கொள்கிறார். தன்னை வந்து மெருகேற்றிக்கிறார் அந்த ஒரு காலகட்டங்களில். அதற்கப்புறம் கல்லூரி காலத்திலேயே இவருக்கு வந்து கலை மீதான ஒரு காதல் ரொம்ப தீராத காதலாக இருந்ததுங்க. தொடர்ந்து அவருடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்படி ஒரு புகழ்பெற்ற ஓவியராக மணியம் செல்வம் வந்து மாறினார் அப்படின்ற கதையை சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துடுங்க.
2: Hi friends, my name is MS Vangar. I am an independent music composer. நீங்க கேட்க போற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். இந்த பகுதியில ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஐந்து சாலைகளும் சந்திக்கிற அந்த இடத்துல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சேலத்துல ஒரு அடையாளமான ஒரு இடம், ஐந்து ரோடுகள் பெரிய இடம், முக்கியமான இடம், இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு நினைவு சின்னம், ஒரு லேண்ட்மார்க் அப்படின்ற மாதிரி அடையாள சின்னமா இருக்குது. இது வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, சுதந்திர போராட்ட வீரர், இந்திய சுதந்திரத்துக்காக தன் இன்னுயிரை ஈந்த ஒரு மாபெரும் தியாகி நினைவாக இந்த இடத்துல அவருடைய உருவ சிலை, அவருடைய நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அடையாள சின்னமா நம்ம சொல்லலாம். இந்திய சுதந்திரத்தை நினைவு கூறும் ஒரு வரலாற்று சின்னமாகவும் நம்ம கருதலாம். இந்த இடத்துல ஒரு 1970களில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து அந்த காலத்தில் தமிழக அமைச்சராக இருந்த கக்கன் அப்படின்றவர் இந்த வரலாற்று சின்னத்தை அந்த காலத்தில் கட்டப்பட்டு அந்த அஞ்சு ரோட்டில் அந்த சாலைகள் சந்திக்கிற இடத்துல அதை வந்து கட்டி அதை வந்து திறப்புழா பண்ணி அதை அவர் திறந்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அதுக்கு கல்வெட்டுகள் எதுவுமே இல்லை, அது குறித்த குறிப்புகளும் நம்மிடம் இல்லை, ஆதாரங்களை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். சாலைக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு ஒரு ரவுண்டான மாதிரி ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு சாலை பூங்காவா சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இப்ப வந்து டிராபிக் ஐலண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாலு ஐந்து ரோடுகளும் சந்திக்கிற இடத்துல ஒரு மையப்பகுதியில இந்த டிராபிக்ஸ் வந்து ரெகுலேட் பண்றதுக்காக சாலைத்துறை வந்து போக்குவரத்து துறை அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஐலண்ட்ஸ் ஒரு பெரிய அளவுல உருவாக்கி இருக்கிறாங்க. ஏறத்தால ஒரு 1970 இந்த டிராபிக் ஐலண்ட்ல நம்ம கொடிக்காத்த குமரன், திருப்பூர் குமரன், சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய நினைவு சின்னம் இங்கே இருக்கு. இந்த நினைவு சின்னத்தை வந்து அவர் வந்து கொடியை உயர்த்தி புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, அவருடைய மார்பில் குண்டு பாய்ந்து அவர் சரிந்து விழுற மாதிரியும், அவரை தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய நண்பர் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையை வந்து சாமுவேல் ஜான்சன் அப்படின்ற ஒரு சிற்பி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் சில பொருட்களை வச்சு இந்த சிலையை வந்து அவர் வடிவமைச்சிருக்கிறார். சிமெண்ட் மற்றும் அந்த மாதிரி பொருட்களை வச்சு இந்த சிலையை வடிவமைத்து ஒரு மார்பிள், அதாவது ஒயிட் மார்பிள், அதாவது வெள்ளை பளிங்கு கல்லால் அமைக்கப்பட்ட அந்த பீடம், அதை சுற்றி கீழே கிரானைட்லாம் அமைச்சு அழகான ஒரு நிலையில மேலே வந்து உயரமான ஒரு தூண் மாதிரி இருக்கு, அந்த தூணுக்கு மேலே விளக்கு இருந்தது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அந்த சிலை போகும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு ஓவியர் மணியம் செல்வன் அவரோட ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேங்க. சென்னை ஓவியம் மற்றும் கைவினை கலைக்கல்லூரியில் ஓவிய பயிற்சியை மேற்கொள்கிறார். கல்லூரி காலத்திலேயே இவருக்கு கலை மீதான அந்த காதல் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இவருடைய முதல் பெரிய மைல்கல் என்ன அப்படின்னா, 1976 கல்கியோட வெளியிடப்படாத அரும்பு அம்புகள் அப்படின்ற ஒரு புதினத்துக்கு இவரோட தந்தை மணியம், அதற்கப்புறம் அதோட தொடர்ச்சியாக இவர் வந்து வரைஞ்ச ஓவியங்கள் தாங்க. அதை தொடர்ந்து கல்கி அவர்களுடைய வார இதழில கல்கியோட புகழ்பெற்ற சிவகாமியின் சபதம் நாவல் மீண்டும் வந்து பதிப்பிக்கப்பட்டப்ப அதற்கு இவர் வரைஞ்ச வண்ண ஓவியங்கள் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சதுங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த நாவலை திரும்பி படிக்கிறப்ப அந்த நாவல் கதாபாத்திரங்களுக்கு வந்து ஒரு உருவம் வந்து வரைஞ்சிருக்கும், ஒவ்வொரு பேஜில் வந்து வரும். ஸோ வந்து எல்லா புத்தகங்கள்லையும் இருக்காது, சில ரொம்ப விலை மதிப்பான புத்தகங்களில் மட்டும் அந்த ஓவியங்களோட அந்த வார்த்தைகளும் சேர்ந்து சேர்ந்து இருக்கும். அதாவது ஒரு பக்கம் ஓவியமும் ஒரு பக்கம் வார்த்தைகளும் இருக்கும். ஸோ அந்த ஓவியங்கள்லாம் இவர் தான் வந்து வரைஞ்சார் சிவகாமியின் சபதம் நாவலுக்கு. அதற்கப்புறம் தந்தையோட சேர்ந்து அரும்பு அம்புகள் அந்த ஒரு புதினத்திற்கு எல்லாமே. ஒரு நாவலை படிக்கும்போது நம்முடைய கற்பனை வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கும். ஆனால் இந்த ஓவியங்களை பார்க்கும்போது அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் நமக்கு வந்து தெரியும். அப்படியே கண் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த கதாபாத்திரங்கள். அந்த புத்தகத்தோட மீது நமக்கு ஏற்படுற அந்த ஈர்ப்பு அப்படின்றது அந்த ஓவியங்களை பொறுத்தும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதை தான் மணியம் செல்வன் தன்னுடைய ஒவ்வொரு கோட்டோவியத்திலையும் நிகழ்த்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மச்சான், ஒரு கிஃப்ட் வாங்கணும்டா, நல்ல கிஃப்டா பாத்து சொல்லு.
2: ரமேஷே, என்னோட பர்த்டேக்கு தானே கேக்குற?
1: ஆமாடா
2: ரமேஷே, பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்குறது முடிவாயிருச்சு. என்கிட்ட இல்லாதது ஒன்னு வாங்கி குடுறா.
1: ஓகே மச்சான், ஓகேடா. சரி, மூளை எங்க மச்சான் கிடைக்கும்?
2: கேண்டா கேக்குற?
1: அதான்டா, நீ தானே கேட்ட உங்ககிட்ட இல்லாத ஒன்னு வாங்கி கொடுக்கணும்னு, அதான் கேட்டேன்.

0: என்னப்பா அது, மழை ஏதோ ஒரு நாள் வருது ஏதோ ஒரு நாள் வரமாட்டேங்குது.
1: ஆமா வேலா, இப்படியே சரியா மழை வராம போனா எதிர்காலத்துல தண்ணிக்கே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் போல.
0: ஆமா தாரா, இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியலையே.
1: வேலா, நம்ம இப்போல இருந்தே மழை நீரை சேகரிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். தண்ணி இருக்கும் போதே அதை சேமிக்க கத்துக்கணும் வேலா.
0: ஆமா தாரா, எங்க வீட்லயும் இந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்ட சொல்லணும். கண்டிப்பா உங்க வீட்லயும் அதுக்கான முன்னெடுப்பு எடுக்க சொல்லு.
1: கண்டிப்பா வேலா.
2: இன்றைய மழை நீர் சேகரிப்பு நாளைய எதிர்காலத்தை வளமாக்கும். எனவே மழை நீரை சேகரிப்போம், வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்.

0: விண்ணிலிருந்து விழுவது மழைநீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஓவியர் மணியம் செல்வன் அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். தமிழ் பத்திரிகைகளில் மாசே அப்படின்ற இரண்டு எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓவியம் இல்லாத வார இதழ்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்று புதினங்களுக்கு மட்டுமே இல்லாமல் நவீன கால கதைகளுக்கும் இவரோட அந்த தூரிகை உயிர் கொடுத்ததுங்க. குறிப்பாக எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய படைப்புகளுக்கு இவர் வரைஞ்ச ஓவியங்கள் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாங்க. சுஜாதா அவர்களோட பூக்குட்டி மற்றும் நகைச்சுவையும் நக்கலும் கலந்த மடிசார் மாமி போன்ற தொடர் கதைகளுக்கு இவர் வரைஞ்ச ஓவியங்கள் இன்னைக்கு வரைக்கும் வாசகர்களுடைய அந்த நெஞ்சங்களை விட்டு அகலாதவையாக இருக்கு. அதாவது அந்த பூக்குட்டி அப்படின்ற அந்த ஒரு தொடர் கதையை படிச்சுக்கிட்டே வரவங்க அந்த கதாபாத்திரங்களை அவங்க வந்து கற்பனை பண்ணி பார்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ஓவியங்கள், இவர் வரைஞ்ச ஓவியங்கள் தான் அந்த தொடர் கதைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அந்த ஒரு கதையை எப்போ நினச்சி பார்க்கும்போதும் இவரோட அந்த ஓவியங்கள் தான் அந்த உருவங்களாக அவங்களுடைய மனசில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதே மாதிரி தான் மடிசார் மாமி அந்த தொடர் கதைக்கும் தொடர்ச்சியாக வாசகர்களுடைய நெஞ்சங்களை விட்டு அகலாதவையாக இந்த ஒரு விஷயங்கள் வந்து இருந்ததுங்க. அதே மாதிரி வரலாற்று புதினங்கள் அப்படின்னா பல்லவ காலத்து உடைகள், சோழர்களுடைய அந்த கட்டடக்கலை, பெண்களோட அந்த ஆபரணங்கள் எல்லாத்தையுமே சரித்திர நூல்களை தேடி பார்த்து துல்லியமாக ஆராய்ஞ்சி அதை வந்து தன்னுடைய ஓவியங்களில் கொண்டு வரார். அதனால தான் இவரோட ஓவியங்களுக்கு ஒரு தனித்தன்மை, வரலாற்று நண்பகத்தன்மை வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஓவியர் மணியம் செல்வன் வெறும் பத்திரிகைகளுடைய இவருடைய ஓவியங்கள் நிக்கலைங்க. கதைகள், முப்பரிமாண அசைப்படங்கள், அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு இந்திய அரசு பரப்புரை திட்டங்களோட பல தளங்களில் இவருடைய பங்களிப்பு வந்து இருக்குங்க. இவரோட கலைப்பணிக்காக இந்திய நடுவண் அரசின் NCERT விருதும் இவரை தேடி வந்தது அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: அண்ணா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதைய வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா ஓவியர் மணியம் செல்வன் அவரோட ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேங்க. ஓவியர் மணியம் அவர்களோட மகன் தான் ஓவியர் மணியம் செல்வன். இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் எவ்வளவோ மாறிட்டாலும் கணினியிலையும் டிஜிட்டல் முறையிலையும் வண்ணங்கள் வந்து கொட்டி கிடந்தாலும், அதாவது அதுலேயே எல்லா ஃபோட்டோஸும் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த காகிதத்தில் வாசனையோடு கூடிய அந்த மை தடவி தூரிகையால் தீட்டப்பட்ட மணியம் செல்வன் அவர்களோட ஓவியங்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்கும். அதே மாதிரி அதில் ஒரு ஏக்கமும் அழகும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. காலங்கள் எவ்வளவோ மாறி போச்சு. இன்றைக்கி டிஜிட்டல் முறையில் எவ்வளவோ ஓவியங்களை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தனியாக வந்து உரையினும் யாரும் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஒரு கண்டென்ட்டை கொடுத்தா அதற்கான அந்த ஓவியங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் அதற்குன்னு ஒரு நேரத்தை செலவிட்டு அது வந்து உரையக்கூடிய ஒரு தேவை வந்து இருந்திருக்கு. ஒரு பள்ளி பாட புத்தகங்களுக்கு அந்த முகப்பு ரெடி பண்ணுறதுலேருந்து சினிமா வரைக்குமே அது ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்தது. இன்றைக்கு காலங்கள் கடந்து தலைமுறைகள் கடந்து இந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும். எவ்வளவோ கடந்து போயிருந்தாலும் சோழர்களுடைய பொற்காலத்தையும் பல்லவர்களுடைய கலை நயத்தையும் நம்மளுடைய கண்ணு முன்னாடி நிறுத்தின ஓவியர் மணியம் செல்வனின் அந்த ஓவியங்கள் கீழே இவருடைய கையெழுத்து இருக்கும். மாசே அப்படின்ற அந்த கையெழுத்து, அந்த கையெழுத்து இருக்கிற அந்த ஓவியங்கள் தமிழ் கலை உலகம் இருக்கிற வரைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787701078.

0: இதழ் ஒற்றி போட்ட இலை இருக்கு, உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி இணைத்திடுவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் முரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாலி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

அந்த கதையோட காலகட்டம் என்னவோ அந்த துறைக்குரிய வரலாற்றை ரொம்ப ஆராய்ச்சி தேடி படிப்பார் இவர். உதாரணம் பல்லவ காலத்து கதை அப்படின்னா அந்த சிற்பங்கள் எப்படி வந்து செதுக்கப்பட்டிருக்கு, அவரோட அந்த வாழ்வில் எப்படி இருந்தது, தலைப்பாகை நாகரிகம் எப்படி இருந்தது அப்படின்றத துல்லியமாக வரலாற்று புத்தகங்கள்லேருந்து ஒரு குறிப்பெடுத்து அதற்கப்புறம்தான் வந்து அந்த தூரிகையை வந்து இவர் எடுப்பாருங்க. ஸோ அதனால தான் எழுத்தாளர் கல்கி அவர்களுடைய எழுத்துக்களுக்கு எந்த அளவுக்கு வாசகர்கள் இருந்தாங்களோ அதே அளவுக்கு மணியம் செல்வன் அவர்களுடைய ஓவியங்களுக்கும் ரசிகர்கள் இருந்தாங்க. ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதாவோட இவருக்கு இருந்த நட்பு, சுஜாதா தன் எழுத்துக்களில் எப்பேற்பட்ட அறிவுபூர்வமான அதற்கப்புறம் தொழில்நுட்ப விஷயங்களை கையாள்வார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மணியம் செல்வன் அதற்கு கொஞ்சம் கூட குறையாமல் தன்னுடைய கற்பனைக்கு உயிர் கொடுத்து தூரிகையில் அதை வந்து கொண்டு வந்துருவார். சுஜாதாவோட கதைக்கு மணியம் செல்வன் அவர்களோட ஓவியம் அது வாசகர்களுக்கு ஒரு விருந்து அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் வந்துருச்சு, ஒரு கிளிக்கில் எத்தனையோ வண்ணங்களையும் படங்களையும் உருவாக்க முடியுது. ஆனால் காகிதத்தில் வாசனையோடு கூடிய அந்த மை தடவி துருகியால் தீட்டப்பட்ட அந்த தூய ஓவிய கலைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பாடலுக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். எப்படி ஓட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சோனாயப்பம் நிலை எனக்கு கால் பண்ணி இந்த பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்ம நிலை எனக்கு ஒரு மெசேஜும் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787 0107. இதோட நானும் கிளம்புற நேயர்களே, பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.